நேரம் 5:38. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ மூகாம்பிகா ஸ்தோத்திரம்.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான்
0: இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

தெய்வீக ராகத்தின் நிறைவு பகுதியில் இருக்கும் புலர்ந்திருக்கும் இந்த அழகிய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களோடு விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. மீண்டும் இணையலாம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: பக்தி பாடல்கள் கேட்கலாம்.

வாராசிரியர்களில் டிவி ரமணி இசையில் சோபனா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:10:45. இது 102.3 விபத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை.

இனி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை. வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை அவர் பதிவு செய்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட கட்சியின் தேசிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் தாம் கலந்துரையாடியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொண்டர்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று சிறப்புமிக்க மரபை பாதுகாப்பது மற்றும் அதற்கு உரிய மரியாதை அளிப்பது தொடர்பான தீர்மானம் ஒன்றை பிஜேபி நிறைவேற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக திகழும் வந்தே மாதரம் பாடலின் கௌரவம், கண்ணியம், மரபு மற்றும் தேசிய பாடல் என்ற அந்தஸ்து ஆகியவற்றை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார். வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசிய பாடலை அவமதிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் நிராகரிக்க பிஜேபி முடிவு செய்துள்ளதாக திரு நிதின் நபின் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். அந்நாட்டில் நடைபெறும் இந்தியா ரஷ்ய நாடுகளுக்கு இடையேயான கூட்டுக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணத்தின் போது அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து பரஸ்பரம் மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிரேக்கம், எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கொல்கத்தாவில் கார்டன் ரீச் பகுதியில் உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனம் மற்றும் யந்திரா இந்தியா நிறுவனங்களின் 5 ஆலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவில் இன்று பங்கேற்கிறார். மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் GRSE மாளிகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் நடைபெறும் கலந்துரையாடல் அமர்விலும் அவர் பங்கேற்கிறார். இதனையடுத்து ஈஸ்ட் பெங்கால் மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான துரந்த் கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை அமைச்சர் பார்வையிடுகிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விவசாயிகளுக்கு தடையின்றி குறித்த நேரத்தில் உரங்கள் கிடைப்பதற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கரீஃப் மற்றும் ரபி பருவத்திற்கான உரங்களின் தயார்நிலை குறித்து நேற்று திரு JP நட்டா

0: ஆய்வு செய்தார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகளை எடுத்துரைத்தார். மருந்து கண்டுபிடிப்பு, தனிப்பட்ட சிகிச்சை முறைகள், சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவது, நோய் பரவல் கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அவசியம் என்று அவர் கூறினார். புதுதில்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுகாதார சேவைக்கான செயற்கை நுண்ணறிவு சீர்மிகு மையம் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜவுளி கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கைகள் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். பெலாப்பூரில் உள்ள ஜவுளி மறுசுழற்சி மையத்திற்கு சென்று பார்வையிட்ட அவர் இதனை தெரிவித்தார். மாதந்தோறும் 78 லட்சம் டன் ஜவுளி கழிவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை நிலையான வளங்களாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி ஆலையை போன்று நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் இதற்கான ஏற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு கிரிராஜ் சிங் கேட்டுக்கொண்டார். ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் அகில இந்திய ஆயுஷ் முதுகலை நுழைவுத் தேர்வு நடத்துவதில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக தனியார் நிறுவனம் விளக்கம் அளிக்குமாறு தேசிய தேர்வு முகமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் வரை தேசிய தேர்வு முகமையின் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் இருந்து அந்த நிறுவனத்தின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்சார தடை காரணமாக 49 தேர்வர்களால் தேர்வை முழுமையாக எழுத முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் தேர்வெழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான மறுதேர்வு அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் மகளிர் பொறியியல் கல்லூரி மையத்தில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான 12 நிமிட விளம்பர காலவரம்பை நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் குறித்த அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. தொலைக்காட்சி ஒளிபரப்புத் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு விளம்பர கால அளவு தொடர்பான விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியிருந்தது. சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட், கர்நாடகா, மேற்குவங்க மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கேரளம், உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து கனடா நாட்டு மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்கா விதிக்கும் புதிய வரிகளுக்கு இணையாக வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடுகளுக்கு இடையேயான விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். தொழிலாளர்கள், விவசாயிகள், வர்த்தகர்கள் ஆகியோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அரசு கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரெய்ஹோ இணையை வென்றது. புது

சென்னையில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் ரோஹித் யாதவ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 492 பேர் கொண்ட இந்திய குழு பங்கேற்கிறது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா, கும்பகோணம் பண்பலின் 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய நேயர்கள்லாம் பதிவு போடுறாங்க, என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்தோணி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. கமலாவரதன் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. சங்கர் டெய்லர் சேந்தமங்கத்துலேருந்து இனிய இதமான காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சகோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் ரோசையா, அனைவருக்கும் இனிய சிறப்பு நாள் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இனிய காலை வணக்கம் அப்படின்னு போட்டு, இன்று 23 தேசிய விண்வெளி நாள் அப்படின்னு போட்டிருக்காரு ராமகிருஷ்ணன் அவர்கள். கலை துரைராஜன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விண்வெளி தினத்தின் பெருமை பெற்று இன்பா அவர்கள் பேசினார்கள், அனைவருக்கும் காலை வணக்கம் அப்படின்ட்டுருக்காங்க. மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் இனிய ஞாயிறு காலை வணக்கம், இன்றைய நிகழ்ச்சிகள் சிறப்பாக உற்சாகமாக தொடர அன்பு நாகை சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போரூர் பொன்ராஜ் வந்து அழகாக ஒரு போஸ்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு, தேசிய விண்வெளி தினம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ரெடிகில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹயாத் பாஷா, உழைத்தால்தான் பணம், இன்று விண்வெளி தினம் அப்படின்னு எதுகை முனையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோதுரை, வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியில் இணைந்து விட்டேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுது

0: ராசி படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம்.
1: வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்ட எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
0: நேரம் 7:40. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவத் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம்.

0: பூச்சிரவா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம்.
1: छोटे साहब वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53, மற்றொரு எண் 2838-98-71. 044ங்கிற முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு அப்படிங்கிற இதில் வந்து வாழ்வில் வள்ளுவம் அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்வில் வள்ளுவம் நிகழ்ச்சியில் வந்து ஒரு குரல் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும். அதில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, குரல் வரிசை எண் 542 அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு அந்த குரல் வரிசை எண்ணிலேருந்து வரக்கூடிய ஒரு குரல், கோல் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படிங்கிறார். உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் மழையை நம்பி, அதாவது வானத்தில் உள்ள கிரகங்கள் நிலையை வந்து நம்பி வாழ்கின்றன. அதுபோல் குடிமக்கள் வந்து அரசனுடைய செங்கோலை நம்பி வாழ்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. வானியல் பார்வை இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கோல் அப்படிங்கிறது வந்து வானில் உள்ள நவகிரகங்கள் அல்லது விண்வெளி பொருட்களை வந்து குறிக்கிறது. வான்வெளியில் நகர்வதை பொறுத்தே பருவநிலை மாறுபடுகிறது அப்படிங்கிற ஒரு வானியல் சிந்தனையும் இந்த திருக்குறளில் வந்து வள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். குறள் மீண்டும் பார்த்தீங்கன்னா, கோல் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. கேட்டது வாழ்வில் வள்ளுவம், குறள் எண் 542.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடினார்கள் இந்த பாடலை. வைரமுத்து வரிகளுக்கு இசை சிற்பி கேப்டன் படத்திற்காக கேட்டு ரசித்தோம்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிறை விவத் பாரதி தமிழ் FM தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
3: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே.
3: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணைய.

0: உள்ளத்தை எளித்தப்படுத்திருக்காங்க. மனோ சுஜாதா பாடினார்கள் அந்த பாடலை. பழனி பாரதி வரிகளுக்கு இசை சிற்பி.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற, ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா.
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீ ஏன் இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: நிறைவு பெற்றது வணக்கம் தமிழ்நாடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நடந்ததும் நடப்பதும் நடக்க இருப்பதும் நல்லதே அப்படின்னு நாம் நம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நம்மை அண்டாது என்கிற இந்த சிந்தனையோடு இப்பொழுது நீங்கள் கேட்டு ரசிக்க இருப்பது

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம் நம்முடைய நேயர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இந்த முதல் பாடலை, அதாவது இன்றைய உங்கள் விருப்பத்தின் இந்த முதல் பாடலை எங்களது விருப்பமாக தாருங்களேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இளையான்குடி, இக்பால், சித்திக், கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, ராஜா, ராஜ்குமார், ராமமூர்த்தி, ஆறுமுகம், மயிலாப்பூர் வெற்றிச்செல்வி, சத்யநாராயணன், அயப்பாக்கம் கோட்டீஸ்வரன், இந்துமதி, திருநின்றவூர், தீனதயாளன், கலையரசி, திருவல்லிக்கேணி, நாராயணன், தமிழரசி, விருகம்பாக்கம் பிரகாஷ் இவர்களுடைய விருப்பத்தில் இன்று இடம்பெற இருக்கும் முதல் பாடல் காத்துவாக்கில் ரெண்டு காதல். இந்த திரைப்படத்திலிருந்து ரவிஜி, சஷா திரிபாதி இவங்க இணைந்து பாடியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் இயற்றியிருக்கும் இந்த பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

முதல் பாடல் மிக ஒரு அழகான பாடல். அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம், சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம், ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு, தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி, ராஜசேகர், திருமழிசை, பிரயம்பத்து மஞ்சுளா ஆனந்தன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன், செய்யாறு வட்டம் குறுக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, அண்ணாமலை முல்லை சுரேஷ் சந்தியா இவர்களுடைய விருப்பத்தில் பொன்னியின் செல்வன் இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இடம்பெறுகிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் ஸ்ரேயா கோஷல், பாலகாஷ் ஸ்ரீராம், மகேஷ் விநாயகராம். பாடலை இயற்றியிருப்பது கபிலன், இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 ஆகியவற்றில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல். ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், உடன்குடி உலகநாதன், இருதயம் காரைக்குடி காந்தாமணி, திட்டக்குடி ஹரிபாலன், மன்னார்குடி மதிவதனன், தூத்துக்குடி சுபாஷ் தெய்வானை, கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம் பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித் இவர்களுடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதலிக்க நேரமில்லை. ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து தி உடன் இணைந்து பாடியிருக்கிறார். பாடலை இயற்றியிருப்பவர் விவேக்.

குருதயாள், கிரீன் சிட்டி மணிமங்கலம் முத்துகிருஷ்ணன், நெல்லை பாரதி, சேரை நட்ராஜ், மலையரசு பாண்டியன், சைதை ராமையா, சைதை முத்துராஜ், சேரை இசக்கு செல்வம், நெல்லை ஜெயராஜ், கலவை வட்டம் தேவராஜ், இந்துமணி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ். கேட்டுருவோமா இவங்க விருப்பத்தில் இந்த பாட்டை?

அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. சாய் அபயங்கர் மற்றும் ஜோனிதா காந்தி இணைந்து பாடியிருக்க, ஆதேஷ் கிருஷ்ணா இயற்றியிருக்க, இசையமைத்திருப்பவரும் சாய் அபயங்கர் தான். சரி, இந்த பாடல் யாருடைய விருப்பத்தில் வர இருக்கிறது? ஆரணி, பாப்பம்பாடி, ஆண்டாள், தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர், ரஞ்சித்,

ராமதாசன், சி பி ஸ்ரீனிவாசன் இணைந்து பாடியிருக்க, வே ராமசாமி இயற்றியிருக்க, விபின் ஆர் இவருடைய இசையமைப்பில். இந்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி தெர்மல் நகர் ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிசா, ஜெயன், எடிடா, மதுரவாயல், வேல்நகர் கதிர்வேல், சென்னை பாடிரவி, கலவை மேல்நல்லி, விஜயன், சிருங்கட்டூர் அம்மா சின்னம்மாள், மதுரவாயல் ரோஸ், இவர்களுக்காக இதோ இந்த பாடல்.

0: நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: நேரம் 8:30 நிமிடம்.
4: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

விவித் பாரதி தமிழ் உங்களுக்காக இப்பொழுது வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்தில் இனிமையான பாடல்கள், உங்களது விருப்பமான பாடல்கள், நீங்கள் கடிதங்கள் வாயிலாக தேர்வு செய்து எங்களுக்கு கேட்டு அனுப்பிய பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் அடுத்த பாடல் என்ன பாடல்? மாமன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இடம்பெறுகிறது. ஹேஷம் அப்துல் வஹாப் இசையமைத்து ஷரண்யா ஸ்ரீனிவாசுடன் இணைந்து பாடியிருக்கும் பாடல். விவேக் ஏக்நாத் இயற்றியிருக்கிற பாடல். இந்த பாடல் எங்களது விருப்பத்தில் தாருங்களேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித்யுகதீரன், நாற்றம்பள்ளி வேட்டம்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணிகுண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காருபேட்டை சுரேந்தர், இந்திரா. இதோ இவர்களோடு சேர்ந்து நாமும் இந்த பாடலை ரசிப்போமா?

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: சீரகம்பாத்தி செடிக்கு சட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய சீரகம்பாத்தி கட்டி செடிக்கு சட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு சட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தோடு உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் மாதவரம் திருவள்ளூர் தெரு விநாயகம் மதனகுமாரி அஜித் சங்கவி அஸ்வித் ரோஷன் தர்ஷன் சாய் தருண் சாய் பிரத்திகா கோவிலாம்பூண்டி செல்வகுமார் சந்தியா வர்ஷினி யாமினி மாதவரம் ஏகாந்தம் எழிலரசன் எழிலவன் எழிலோவியம் திருமழிசை ராஜாசேகர் தனசேகர் குணசேகர் ஞானசேகர் அமுதாசேகர் கொடுங்கையூர் ராமு விஜயா விஜயகுமார் நந்தினி விஷால் நதியா விருகம்பாக்கம் பிரகாஷ் அம்பத்தூர் ஜெகதீசன் இவர்களுடைய விருப்பத்தில் வலம் வர இருக்கிறது. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்றிருக்கிற திரைப்படம் மையல். இந்த படத்திலிருந்து என்ன பாடல் அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா சின்மயி பாடியிருக்கும் பாடல் விவேகா இயற்றியிருக்க அமர்கீத் இசையமைப்பில் இதோ.

நேரம் 7:44 25 இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்கள் எல்லாரும் வந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பகுதியில் ஃபேஸ்புக்கில் தங்களுடைய பதிவுகளை போட்டுட்ருக்காங்க. அதையும் கடகடன் பார்த்துட்டு வந்துட்டோன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. மேலப்பேடு தயாளன் பட்டாளம்

0: அப்துல் ஜலீல், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ரங்கராஜன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், சிகேஎன் வேப்பேரி, அதே மாதிரி இவங்க எல்லாருமே வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. பெங்களூர் குப்பநத்தம் ராமு, காற்றலை வழிபார்த்து கொண்டிருக்கிறது, என் வீட்டு இனிய வானொலி வாசலில் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது, நாட்டியமாக தயாராகி கொண்டிருக்கிறது, தவிக்கும் இதயங்களுக்கு தாலாட்டும் தொட்டில் பாட்டு உன் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட ஒரு அழகான ஒரு கவிதை நடையில் எழுதியிருக்காங்க. நன்றி. பட்டாளம் அப்துல் ஜலீல், அவங்க கடிதமலர எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. பழைய பாடல் வேண்டும் என்கிற அவருடைய விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், அருள்குமரன், அதே மாதிரி திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், வீரராகவன், இவங்க எல்லாருமே வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பாட்டும் நல்லா இருக்கு, நாங்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, அதே மாதிரி மயிலை பட்டாபி, அவங்களும் அவங்க ஒரு சின்னதையும் சொல்லியிருக்காங்க, ஒரு நபரே பல பெயரில் எழுதுகிறாங்க அப்படின்னுட்டு. இதெல்லாம் நம்முடைய நேயர்கள் தான் அதெல்லாம் தவிர்க்கணும் இல்லையா. அதற்கடுத்தது என்எம்பி நச்சுப்பிள்ளை, அது மாதிரி நடராஜன், சுப்பையா, புத்தகரம், இவங்க எல்லாரும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அவங்க வந்து பாட்டை கேட்டு ரசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, என்னுடைய விருப்ப பாடலை தந்ததுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, அவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அவங்களும் நமக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
3: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
2: காலை 5:30 முதல் 6 மணி வரை
1: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
4: நமோ நமஃ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
2: காலை 6:00 முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.
2: இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்களுடைய பெயர்களை பார்த்துடலாம். யார் யாரெல்லாம் நமக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை சிவராம் நாகராஜன், ஹரிராம் அவங்க வந்து தேனியிலிருந்து, அதே மாதிரி பாபுஜி திருப்பத்தூர் மாவட்டம் ஆசிரியர் நகர்லேருந்து, கிருஷ்ணமூர்த்தி கவிக்கோலம், அதற்கடுத்தது ஏழுக்கிணறு தேவா, இவங்கள்லாம் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன், சுப்பையா, புத்தகரம் அவங்க வந்து நல்ல ஒரு நம்மளுடைய போஸ்டரே எடுத்து போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், காஞ்சனா, கே வி ஜே, கொடமானப்பட்டி, கே வி ஜெயசீலன், அதே மாதிரி மணிமாறன், இவங்க எல்லாருமே வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அழகழகான சின்ன சின்ன போஸ்டர்லாம் போட்டுட்ருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், நிலையத்தில் நேரம் 8:48:30.
3: பாட்டு பொங்கல்.
4: ஒத்த சொல்லால என் உசிரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அடசொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: அடிகருப்பு நேரத்தை

நம்முடைய நிகழ்ச்சி அதாவது உங்கள் விருப்பம், இந்த உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பமாக இடம்பெறுகிறது? ஜமாலியா ஹவுசிங் போர்டு, ஃபாத்திமா பகதூர், ஷேக் மாபு, பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்வியா கௌசர், நாஃபிசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷாபாய், பெரம்பூர் எம்எச் ரோ

பகதூர்பாய், ராஃபிபாய், திருமழிசை, ராணி, மணிவண்ணன், லட்சுமி, ஆனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார், திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம் இவர்களுடைய விருப்பத்தில் இடம்பெற இருக்கும் அடுத்த பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷின் இசையமைப்பில் தனுஷ், ஜோனிதா காந்தி இணைந்து பாடியிருக்க விவேக் இயற்றியிருக்கும் பாடல்.

தொடரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நம்முடைய நேயர்கள் திருமழிசை, குண்டுமேடு, சுசீலா, நடராஜன், திருமழிசை, ஜெகநாதபுரம், அமுதா, செல்வம், மாதவரம், வாவுசி நகர், பத்மாசினி, ஜெயபால், பத்மாவதி, ஸ்டாலின், தாரகேஸ்வரி, இளங்கோவன், பாலசரஸ்வதி, இதயராஜ், சென்னை ஜேசிடி விஜய், ஜோலார்பேட்டை நெருஞ்சில் குமார், சென்னை அம்பத்தூர் ராணி, திருவாரூர் லதா, கிருஷ்ணன், பாவனா, சோழிங்கநல்லூர் சுமதி, தருண்குமார், சென்னை லட்சுமி, நரசிம்மராஜா, உமிகாஸ்ரீ, பவிஷாஸ்ரீ, இவர்களுடைய விருப்பத்தில் இடம்பெற இருக்கும் பாடல் என்ன பாடல், எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோன்னா, ஓஹோ எந்தன் பேபி இந்த திரைப்படத்திலிருந்து பிரியாமாலி, அபிஷேக் சுரேஷ் இணைந்து பாடியிருக்க, சத்யநாராயணன் அவரும் உடன் இணைந்து பாடியிருக்கிறார், கார்த்திக் நேஹா, ஆஷிக் ஏஆர் இவர்கள் இயற்றியிருக்க, பாடலை இசையமைத்திருப்பவர் ஜென் மார்டின்.

இன்றைய உங்கள் விருப்பத்தை நிறைவு செய்ய வருகிற அடுத்த பாடல் புதுகேசாவரம் வஜ்ரவேலு கேசவன் தக்கோலம் நடராஜன் கிருஷ்ணம்மாள் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் நாகராஜ் செல்வி ரித்திகா பன் ரொட்டி ஒரையூர் சுந்தரமூர்த்தி மரகதம் செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரஜீனா சோமங்கலம் சடகோபன் பரணிப்புத்தூர் துரைவேலு நவீனன் அரிச்சந்திராபுரம் ஸ்ரீனிவாசன் கனகவல்லி வேதம் மதுரவாயல் ஆதிரா சம்யுக்தா சம்பத் மனோகரன் சோமங்கலம் சடகோபன் ரவீந்திரன் பிச்சைவாக்கம் சிகாமணி ஏகாம்பரம் ரவி இவர்களுடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது 3BHK இந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிற இந்த பாடல். ஸ்ரேயா கோஷல் அம்ருத் ராம்நாத் இணைந்து பாடியிருக்க, கார்த்திக் நேஹா இயற்றியிருக்க, அம்ருத் ராம்நாத் இசையமைத்திருக்க, இதோ இந்த பாடல் இன்றைய நிகழ்ச்சியை உங்கள் விருப்பத்தை நிறைவு செய்ய வருகிறது.

0: முழுமையாக மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஒளிபரப்புகிறோம். கேட்ட இந்த பாடலோடு இன்றைய உங்கள் விருப்பம் இனிதே நிறைவு பெறுகிறது.
1: உங்கள்

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நேரம் 9:12.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
1: சபாஷ். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை. இது 102.3. இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 இந்த அலைவரிசைகளிலும் நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, எல்லாருக்கும் தெரியும் இது உங்களுக்கு பிடித்தமான நேரம், விளையாட்டு நேரம், கலக்கல் அரங்கம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா ஆண் நேயர்கள் எல்லாரும் 2952-5208-53 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். பெண் நேயர்கள் எல்லாரும் 2838-9871 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். முன்னாடி 0444 இந்த எண்ணையும் இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறோம் நேயர்களே, 2952-5208-53 இதில் ஆண் நேயர்களும், 2838-9871 இதில் பெண் நேயர்களும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்போ வந்து நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விளையாட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு பாடலோடு ஆரம்பிச்சிருவோமா?

0: ஒலித்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. பி சுசீலா பாடியிருந்தது. கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் இடம்பெற்றது. இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான பாடல்கள், அதாவது நடிகை சவுகார் ஜானகி அவங்க நடித்த திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய விளையாட்டு நிகழ்ச்சியினுடைய இடையிடையே கேட்கலாம். சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர் யார் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னால், இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சி வந்து சற்று வித்தியாசமாகவே இருக்க போகிறது. இதை வந்து நீங்கள் ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியாக மட்டுமே எடுத்துக்கணும், வேறு எதுவும் கிடையாது. நம்ம எவ்வளவு தூரம் டக்குன்னு நமக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். சரியா, இப்போது நான் வந்து அடுத்தது என்ன, இதுதான் இன்றைய விளையாட்டு நிகழ்ச்சி. ஆனால் இது பியூர் விளையாட்டு நிகழ்ச்சிங்க, சீரியஸான எந்த இதுவுமே பெருசாக கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னா, நான் சில எழுத்துக்களை வரிசையாக சொல்லுவேன். அது எழுத்துக்கள் எப்படி தொகுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது என்னன்னு சொல்லணும். நம்முடைய முதல் நேயர் பங்கேற்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். சரியா, நம்ம இதுக்கு விளக்கம் எல்லாம் தர வேண்டாம். நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, இப்போ உங்களுக்கான கேள்வியை வந்து நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, ஒரு மூன்று எழுத்த வரிசையா சொல்லுவேன். அது என்னன்னு நீங்க யோசிச்சு அடுத்தது என்னன்னு சொல்லணும். சரியா? பூ. பூ அதாவது பூனா. அடுத்தது வீணா. அடுத்தது வேணா. அடுத்தது என்ன? பூனா அதாவது பூ, வீணா வி, வேணா வே. அடுத்தது என்ன? ஆஹா, அதாவது இப்ப நான் பூனான்னு சொல்றேன் இல்லையா, இது ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்து. இப்போ அந்த வார்த்தைகள் வரிசையாக இருக்கு. அப்போ நீங்க அடுத்த எழுத்த கண்டுபிடிச்சு அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லணும். இன்னொரு தரம் சொல்லிடுவோமா? சொல்லிடலாம். பூனா, வீணா, வேணா. அடுத்தது என்ன? பூ, வி, வே. இதெல்லாம் வார்த்தைகளினுடைய முதல் எழுத்து. ஒன்றும் இல்லையா, இது ரொம்ப ஈஸி. சரியா, நான் முதல்லையே உங்களுக்கு க்ளூ தர வேண்டாம்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இருந்தாலும் நீங்கள் பங்கு பெற்றதற்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இன்னைக்கு இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்னங்க இன்னைக்கு
1: என்ன ஆ
0: அவ்வளவுதான் ஞாபகம் வருதா? நான் அடுத்த நேரத்தை கேட்கறேனே. நன்றி பங்கேற்றதற்கு. அவங்க பாருங்களேன் ஆசையா சொல்றாங்க, நான் சொல்றேன் பரவாயில்லையா? ஒண்ணும் இல்ல, ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி தானே. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ மேடம், வணக்கம். நான் திருவான்மீறு மீரா.
0: மீராமா சொல்லுங்க, கேட்டீங்களா? இல்லையம்மா. இன்னைக்கு என்ன நாள்?
2: இன்னைக்கு என்ன நாள் தெரியலையே.
0: இன்னைக்கு தெரியாதா? அடடா, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன நாள்,
2: இன்னைக்கு என்ன நாள்னா
0: என்ன நாள் இப்ப சொன்னீங்களே, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா நீங்க முதல்ல ஒண்ணு சொன்னீங்களே, ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டீங்கல்ல, இப்ப நான் சொல்றத நல்லா கேளுங்க. பூனா, வீணா, வேணா. அடுத்தது
2: என்ன?
0: அம்மா உங்களுக்கு தெரியும்மா, பரவாயில்ல, நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம். யாரு பேசுறீங்க சொல்லுங்க, இது என்னது கேட்டீங்களா?
3: கேட்டேங்க. பூ என்ன முடிஞ்சு போச்சா? இருக்குதா?
0: இருக்கு, சொல்லுங்க.

0: இல்லை இல்லை இல்லை இல்லை, அது இல்லைங்க. இப்போ நான் இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டேனா இல்லையா உங்ககிட்ட? இதுக்கு மேல க்ளூ தர முடியாது. இப்ப நீங்க சொல்லணும், பூ வி வே அடுத்தது என்ன? நன்றி பங்கேற்றதற்கு. நேயர்களே, ரொம்ப நான் வந்து இது ஒரு விளையாட்டாக தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரொம்ப சீரியஸாலாம் திங்க் பண்ணாதீங்க. இன்றைக்கி என்ன நாள்னு கேட்டேன், பூ வி வே அடுத்தது என்ன? ஒரே ஒரு நேயர்கிட்ட கேட்டுட்டு நம்ம விடிய சொல்லிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: முகப்பேர்லேருந்து பிரமிளா.
0: பிரமிளாமா, சொல்லுங்கள்.
1: சனி அடுத்தது.
0: அவ்வளவுதான், சரியாக சொல்லுங்கள். பூ
1: புதன், வியாழன், வெள்ளி, சனி,
0: இவ்வளவு தாங்க. இவ்வளவு இதுக்கு மேல நான் சுலபமா என்ன தர முடியும்? நன்றி பங்கேற்றதற்கு. இவ்வளவு தாங்க. அதாவது இது வந்து திருப்பி நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி தான், சரியா? ஒரு எழுத்தை நம்ம குறிப்பிடும் பொழுது அடுத்தது என்ன வருகிறது அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடிகிறதா அப்படின்றது ஒரு சின்ன டெஸ்ட். அவ்வளவு தான். புதன், வியாழன், வெள்ளி, அடுத்தது சனி. நான் என்ன சொன்னேன், பூ வி வே அடுத்தது என்னன்னு கேட்டேன்ல, அடுத்தது சனி. நான் உங்களுக்கு க்ளூ என்ன சொன்னேன், இன்னைக்கு நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னேன்ல, இவ்வளவு தான். இப்படி தான் நம்முடைய நிகழ்ச்சி இருக்க போகிறது.
2: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
0: நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. யாரு பேசுறீங்க?
3: நாகராஜன்.
0: நாகராஜன் ஐயா, உங்களுக்கான சொல்லட்டுமா? நான் கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, நான் சொல்றேன். இ இ அடுத்தது என்ன? இதற்கு வந்து க்ளூவும் நான் சொல்லிடுறேன் தமிழ். இ இ அடுத்தது என்ன? திருப்பி ஒரு இ அடுத்தது என்ன? இதுக்கு குறிப்பு வந்து தமிழ். பரவாயில்ல, அடுத்த நேரத்தை கேட்டுருவோமா ஐயா? நன்றி பங்கேற்றதற்கு. நீங்க உங்க வானொலியின் ஒலி அளவு முழுமையா குறைச்சுக்கணும். வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம்மா, கேட்டீங்களா? இல்லம்மா, இப்போ நான் இப்ப அடுத்ததுக்கு வந்துட்டேன்ல, அடுத்ததுல என்ன சொல்லியிருக்கேன்னா, குறிப்பு வந்து தமிழ், சரியா? நான் வந்து உங்களுக்கு இரண்டு எழுத்த தரேன். முதல் ஒரு எழுத்து இ, அடுத்த எழுத்தும் இ தான். குறிப்பு தமிழ். தமிழை நம்ம எத்தனை வகைப்படுத்துவோம்? இல்ல இல்ல இல்ல, பரவாயில்லம்மா, அடுத்த நேரத்தை கேட்டுருவோமா? நன்றிம்மா. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம் மேம். சந்திரசேகர், வேலூர் கற்பாடியில் இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, இதுக்கு பதில்.
4: சொல்லுங்க மேம், எனக்கு
0: கேட்கலையா? சரி, அதாவது இ அடுத்தது, இ அடுத்தது என்ன? இதற்கு குறிப்பு தமிழ்.
4: இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
0: இ அதாவது ஆனா அவனா ஈனா இருக்கு இல்லையா, அந்த ஈனா, அதற்கு அடுத்ததும் ஈனா, அடுத்தது என்னன்னு நீங்க சொல்லணும். குறிப்பு தமிழ். அவ்வளவுதாங்க, சூப்பர் சூப்பர். இயல் இசை நாடகம். நன்றி. சூப்பர், இவ்வளவுதாங்க. எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல இது வந்து. உடனே நீங்க அது ஒரு பெரிய தத்துவார்த்தமாலாம் நினைச்சுக்க வேண்டாம். நமக்கு அந்த எழுத்துக்களை சொல்லும் பொழுது அந்த தொடர் ஞாபகத்திற்கு வருகிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான், சரியா? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
5: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். உங்கள் வானொலியின் ஒலி அளவை முழுமையாக நீங்க குறைச்சுக்கணும். இப்போ சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் ஐயம்பேட்டை ஆப்பிள் சங்கர்.
0: சரி, நீங்க உங்க வானொலியின் ஒலி அளவை முழுமையா குறைச்சுக்குங்க. எக்கோ அடிக்குது பாருங்க. சரி, உங்களுக்கானது இது வந்து சொல்லட்டுமா? தேயன்னா மாவண்ணா பானா. இதுக்கு குறிப்பு வந்து கடற்கரை.

0: தேயண்ணா தேயண்ணா, தே மாவண்ணா மா, பானா ப. இதற்கு குறிப்பு கடற்கரை. தேயண்ணா தே, மாவண்ணா மா, பானா ப. இதற்கு குறிப்பு கடற்கரை.
1: சென்னை மாவட்டம்
0: கடற்கரை குறிப்பு. தே மா ப. அடுத்தது என்ன? நன்றி, வணக்கம். விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மதுரையில இருந்து புஷ்பலதா.
0: புஷ்பலதா அம்மா கேட்டிங்களா?
2: ஆமா மேடம்,
0: சொல்லுங்க.
2: அடுத்து வந்து அது ஈ தான்.
0: ஆமா, அது முடிஞ்சு போச்சு, நம்ம அடுத்ததுக்கு வந்துட்டோம். அது சொல்லிட்டோம்.
2: நாடகம் தானே மேடம்?
0: ஆமா ஆமா, இயல் இசை நாடகம். இப்ப அடுத்தது நம்ம வந்துட்டோம், அதை சொல்லட்டுமா இன்னொரு வாட்டி? பரவாயில்ல பரவாயில்ல, அடுத்தது நான் சொல்றேன், கேட்டுக்குங்க.
2: சொல்லுங்க மேடம்.
0: தேயண்ணா மாவண்ணா.
2: நெடில் தேயா.

0: அது சொல்லிட்டோம். ஆமாமா, இயல் இசை நாடகம். இப்ப அடுத்தது நம்ம வந்துட்டோம், அதை சொல்லட்டுமா இன்னொரு வாட்டி? பரவாயில்ல பரவாயில்ல, அடுத்தது நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. தேயன்னா மாவன்னா
1: நெடில் தேயா மேடம்,
0: நெடில் தே, நெடில் மா, குறில் ப, தே மா ப. கடற்கரை என்பது குறிப்பு.
1: எது மேடம்?
0: கடற்கரை குறிப்பு.
1: தே மா ப.
0: தே மா ப ப ப இல்லம்மா, நம்ம இது சொல்லுவோம்ல பச்சை, அந்த ப. தே மா ப. அடுத்தது என்ன குறிப்பு? கடற்கரை.
1: கடற்கரை இந்த மணல் இந்த மாதிரி.
0: ஆ சொல்லுங்க. இல்ல வேற மாதிரி யோசிங்க.
1: தே வந்து குறில், நெடில்,
0: நெடில்மா, நெடில். தேயன்னா மாவன்னா பானா.
1: தானா
0: அதான் பச்சை, அந்த பானா.
1: படகு அப்படி வருது.
0: இல்லம்மா, நீங்க கடற்கரை, கடற்கரையில. நான் கடலுக்குள்ள சொல்லல, கடற்கரை. கடற்கரையில் என்ன சாப்பிடுவீங்க? இதுக்கு மேல நான் குறிப்பு கொடுத்தேன்னா தப்பு.
1: கடற்கரையில மீன் வருவல்ல, அதெல்லாம் சாப்பிடு.
0: நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: சென்னை.
0: கேட்டீங்களா?
2: கேட்டோம்.
0: சொல்லுங்க.
2: தேசிய பகுதின்னு வரும்.
0: அம்மா இல்ல ஐயா, கடற்கரைன்னு நான் குறிப்பு கொடுத்துருக்கேன். கடற்கரையில நான் இன்னும் சொல்றேன், நீங்க அங்க என்ன வாங்குவீங்க? அதுல ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இது. தேயன்னா மாவன்னா பானா. அடுத்தது என்ன?
2: தேங்காய், மாங்காய்.
0: வந்தாச்சு சொல்லுங்க. தேங்காய், மாங்காய்,
2: பட்டாணி.
0: அடுத்தது என்ன சொல்லணும்? தேங்காய், மாங்காய், பட்டாணி,
2: சுண்டல்.
0: அவ்வளவுதாங்க. தேயன்னா மாவன்னா பானான்னு சொன்னேன்னா, தேங்காய், மாங்காய், பட்டாணி, அடுத்தது என்ன? சுண்டல். கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி பங்கேற்றதற்கு. இது வந்து பாருங்களேன், இவ்வளவுதாங்க விஷயம். சரியா? ஆகையினால நம்முடைய நேயர்கள்லாம் ஆர்வமா கலந்துக்கணும் இந்த நிகழ்ச்சியில. சரி, அதுக்கு முன்னாடி நிலையத்தில் நேரம் 9:18.
3: விவித் பாரதி தமிழோடு உங்களோடு இணைந்திருப்பது ஆர்ஜே ராமலட்சுமி.

0: கேட்ட பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் பி சுசீலா பாடியிருந்தது. வாலியின் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். நிலையத்தில் நேரம் 9:22. நொடி நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம். வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3. இப்போ நிகழ்ச்சி வந்து எப்படி விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆகையினால தைரியமாக வாங்க, கிடகடன் சொல்லுங்கள், கிடகடன் போயிட்டே இருங்க. அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க.
1: என்னாச்சு? கும்பகோணம் பாபுராஜபுரம். முகமது இக்பால், மிக மகிழ்ச்சி. சொல்லுங்க.
0: முகமது இக்பாலையா, உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? அடுத்தது என்ன? திருப்பியும் சொல்றேன், நீ அடுத்தது, அதாவது குரில் நீ, அடுத்தது நெடில் நீ, அடுத்தது நெடில் கா, அடுத்தது ஆ, நெடில் ஆ, அடுத்தது என்ன? குறிப்பு வந்து 5. சரியா சொல்லுங்க. நீ, நீ, கா, ஆ, அடுத்தது என்ன? வந்துட்டீங்க.
1: காற்று. அந்த எழுத்து தாங்க நீர்.
0: வரிசையா சொல்லுங்க, வந்துடும். நான் முதல்ல என்ன சொன்னேன்? நீ தானே சொன்னேன், குறில் தானே சொன்னேன்.
1: நீர்
0: குறிலுக்கு என்ன என்ன அங்க வரும்? நீ, சரி, நீர். நிலம், நீர், அடுத்தது
1: நிலம், நீர், அப்ப காசு, நீல, காற்று, அப்புறம்
0: ஆவண்ணா.
1: ஆவண்ணாமா? புரியல. ஆகாயம்.
0: அடுத்தது
1: எழுத்து, ஆகாயம்.
0: அடுத்த எழுத்த நான் சொல்ல மாட்டேன், அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டீங்களே ஐயா.
1: காற்று, ஆகாயம்.
0: அடுத்தது என்னது? ஒரே ஒரு வார்த்தை
1: தான்.
0: ஆனாலும் பரவாயில்ல ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. ஐம்பூதங்கள்ல நீங்க 4 சொல்லிட்டீங்கல்ல ஐயா, அடுத்தது சரியா சொல்லணும். சூப்பர், போங்க, சூப்பர். நன்றி பங்கேற்றதற்கு.
1: நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: பெரும்பாக்கம் வனஜா. கேட்கும் போது ஈஸியா தான் இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியல.
0: அப்படியா? எங்க, நான் எவ்வளவு ஈஸியா கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க இப்படி சொல்றீங்களே. சரி, வேணா, பாவன்னா, அடுத்தது என்ன? வேணா,

0: ஆவண்ணா அடுத்தது என்ன? அதாவது குரில் வே, நெடில் பா அடுத்தது என்ன? வேமா, வே வெற்றி சொல்லுவோம் இல்லையா, வே பா அடுத்தது என்ன? இதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லையா, உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லணும் இல்லையா. இந்த குறிப்பு வந்து எப்படி சொல்லலாம்? அம்மா நீங்க உங்க வானொலியின் ஒலி அளவு முழுமையா குறைச்சுக்குங்க, எக்கோ அடிக்குது பாருங்க. இது வந்து வீட்டில் ஒரு விசேஷத்திற்கு அப்படின்னா இதுக்கு உண்டு, வீட்டில் விசேஷம். வேணா பாவண்ணா அடுத்தது என்ன? வேணா பாவண்ணா அடுத்தது என்ன? வேணா பாவண்ணா அடுத்தது என்ன? அவ்வளவுதாங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ். அடடா என்னாச்சு, நம்முடைய நேயர் வந்தாங்க, கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ். நீங்க வந்து இப்படி அட்டன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்குறவங்களுக்கும் நல்லா இருக்காது, சரியா? ஆகையினால கொஞ்சம் கவனமாக இருங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம்.
1: கும்பகோணம் தூரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜியா சரவணன் மேடம்.
0: சரவணன் ஐயா, உங்களுக்கு சொல்லுவோமா?
1: சொல்லுங்க, சரி பதில் சொல்றேங்க.
0: ஓகே. இ அதாவது ஆனா அவனா இ குரில், ஓகேயா? அடுத்தது குரில் பூ. அடுத்தது குரில் ஊ. ஆமா. அடுத்தது குரில் க. அடுத்தது நெடில் கா. அடுத்தது
1: என்ன?
0: ஆறு.
1: ஆறு நதிகளை சார்ந்ததா மேடம்?
0: ஆனா இதுக்கு மேலாம் குறிப்பு கொடுக்க முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் எழுத்து
1: சொன்னேன்.
0: அடுத்தது என்ன?
1: சரி மேடம், ரொம்ப சிக்கலா.
0: இல்ல இல்ல, இங்க பாருங்க, நீங்க வந்து இப்ப அடுத்தவங்க சொல்லும் போது அச்சச்சோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நீங்க வருத்தப்படுவீங்க, சரியா? நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ். உங்க உங்க வானொலியின் ஒலி அளவை முழுமையா குறைக்கணும் நீங்க.
2: குறைச்சிட்டேம்மா.
0: சொல்லுங்கம்மா, கேட்டீங்களாமா? ரமாமா சொல்லுங்க.
2: நன்றி
0: பங்கேற்றதற்கு. நம்ம என்ன செய்யலாம், இன்னும் ஒரு நேயர்கிட்ட கேட்டுட்டு அடுத்ததை நம்ம ஒரு பாடலுக்கு போயிடலாம், சரியா? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். அரியலூர். வீரதுரையா, உங்களுக்கானது, சரியா? ஈனா அதாவது இ அ ஆ இ. அடுத்தது நீ. நீ நீ இல்லம்மா, இல்ல ஐயா, முதல்ல இ சொன்னேன் இல்லையா, அதுக்கு அடுத்தது வந்து நீ. நீனா என்ன சொல்ல, நிலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நீ. அந்த நீ. அடுத்தது என்ன குறிப்பு வந்து இதுக்கு? காலம். நிலம் வருகிற நீ. அடுத்தது என்ன? நல்லா இருக்கா கேக்குறதுக்கு? அடடா பரவாயில்ல பரவாயில்ல.
3: இளவேணி காலம் வருமா?
0: அப்படியா? ஆஹா, பரவாயில்ல பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி தானே. நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம். யாருமா பேசுறீங்க? நல்லா இருக்கோம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்மா இதை கண்டுபிடிச்சிங்களா? அம்மா
4: அந்த இது சொன்னீங்களே, கடற்கரை தே

0: கிடைக்குமா?
1: எதுமா? நிலமுக்கு வரும்ல, நிலம் அந்த நீ. அடுத்தது என்ன குறிப்பு? காலம். சுண்டல் தான். பரவாயில்லம்மா, நம்ம சுண்டல் சாப்பிட்டுட்டே கேட்போம், அப்போதான் நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் காலையில் இப்போ சாப்பிட முடியாது இல்லை. நன்றி அம்மா. வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறீங்கன்னு சொல்லலையே.
2: டிநகர்லேருந்து.
1: ஐயா உங்கள் பேரு? ரங்கராஜன். ஐயா சொல்லுங்க.
2: இறந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம்.
1: நம்ம வரும் காலம் நான் சொல்லுவோம்,
2: வருங்காலம்
1: அப்படியா சொல்லுவோம்? இலக்கணத்துல எப்படி சொல்லுவோம்? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இறந்த காலம், நிகழ்காலம், அடுத்தது எதிர்காலம்னு சொல்ல மாட்டோம். நன்றி, சூப்பர் சூப்பர். இவ்வளவுதாங்க, அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஈ நீ அடுத்தது என்னன்னு கேட்டோம். குறிப்பு வந்து காலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இறந்த காலம், நிகழ்காலம், அதான் ஈ நீ. அடுத்தது எதிர்காலம். நிலையத்தில் நேரம் 9:32.
3: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
4: ஏண்டி புதுசா கேக்குற என்ன

0: சொன்னத்தை செய்வாள்.
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அதற்கு வப்பேன்.
0: அதற்கும் மேலே
1: பல்ல உடப்பேன்.

0: கேட்ட பாடல் எல்லாருக்குமே பிடிச்ச பாடல். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருந்தது. வாலியின் பாடல் வரிகளுக்கு இசை வி குமார். இடம்பெற்ற திரைப்படம் எதிர்நீச்சல். நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம். வழங்கி கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோட நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் யார்? வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்லதான் இருக்கீங்க, பேசு.
1: கலாதுர் ஜெயவேல் மேடம்.
0: எங்க இருந்து ஐயா?
1: அரியலூர் மாவட்டம், கலாதுர் ஜெயவேல் மேடம்.
0: ஓகே ஐயா, உங்களுக்கான எழுத்துக்களை சொல்லலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: சி ம சி வ, அடுத்தது என்ன? குறிப்பு 5. சி ம சி வ, அடுத்தது என்ன? சீனா மானா சி என்ன வானா, அடுத்தது என்ன? பரவாயில்லைங்க, இதுல எதுக்கு சாரி எல்லாம், நன்றி பங்கேற்றதற்கு. இங்க பாருங்க, வரோம் தெரிஞ்சா சொல்லுவோம், இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். சரியா, இது வந்து ரொம்ப சுலபம், எல்லாருக்கும் தெரியும். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் தேப்பெருமாநல்லூர் சரவணாகமே.
0: சொல்லுங்க ஐயா, கேட்டீங்களா?
2: கேட்கலமா. அத
0: சரி சொல்லட்டுமா? அடுத்தது என்ன? குறிப்பு வந்து 5. சீனா மானா சி என்ன வானா, அடுத்தது என்ன? பரவாயில்லைங்க, நன்றி. குறிப்பு வந்து 5 சொல்லியிருக்கேன், நான் 4 சொல்லியிருக்கேன், 4 எழுத்துக்களை. அப்போ அடுத்தது என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொன்னீங்கன்னா சொல்லிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க?
3: கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் காந்தி நகர்லேருந்து செண்பகவல்லி பேசுகிறேன்.
0: செண்பகவல்லி அம்மா, கேட்டீங்களா?
3: கேட்டேங்க.
0: சூப்பர்மா, சூப்பர். வரிசையாக சொல்லுங்க.
3: மணிமேகலை
0: முதல்ல இருந்து, முதல்ல இருந்து சீல சொன்னேன்.
3: சிலப்பதிகாரம்,
0: மணிமேகலை,
3: தீபக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி.
0: சூப்பர், நன்றி பங்கேற்றதற்கு. இவ்வளவு தாங்க. ஏன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு குறிப்பு வந்து 5 கொடுத்துருந்தேன். சரியா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம், அது வந்து குண்டல கேசி. சரி, நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் யாரு? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வளங்கைமான் ஆற்றதுறை. சொல்லுங்க மேடம்.
0: சொல்லட்டுமா உங்களுக்கு? இது வந்து காவண்ணா.
4: காவண்ணா,
0: காக்கா, காக்கா இருக்குல்ல அந்த காவண்ணா.
4: சரிங்க.
0: அதுக்கு அடுத்தது மானா.
4: மானாவா மாவண்ணாவா? மானா.
0: மானா, அடுத்தது என்ன? இதுக்கு வந்து நான் குறிப்பு என்ன சொல்ல, ரொம்ப கொடுத்தா ஈஸியாயிடுமே. சரி, நான் முதல்ல வேற ஒரு குறிப்பு தரேன். இவங்க வந்து பெண் பெயர்கள். குறிப்பு வந்து பெண் பெயர்கள்.
4: ரெண்டு எழுத்தா சொல்லிருக்கீங்க, தானாவும் மானாவும்.
0: ஆஹா, காவண்ணாவும் மானாவும்.
4: காவண்ணாவும் மானாவும்.
0: காணாவா
4: காவண்ணாவா?
0: ஐயா, காகம், அதுக்கு வரும்ல கா. நெடில், கா நெடில், ம குரில், அடுத்தது என்ன? இது வந்து பெண் பெயர்கள்.
4: பெண் பெயர்கள்.
0: இன்னொரு குறிப்பை கொடுத்தா ஒருவேளை நீங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், இருந்தாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கட்டும்.
4: இன்னொரு குறிப்பு கொடுங்க.
0: அப்படியா, நீங்க சொன்னாதான் இப்ப போவீங்க, கரெக்டா? சரி, இன்னொரு குறிப்பு 63.
4: நாயன்மார்களா? நாயன்மார். 63 நாயன்மார்கள் சொல்லுவாங்க, மூளை கெட்டுது. அதுக்கப்புறம் ஒண்ணு எட்டலீங்களே,
0: பரவாயில்ல, அடுத்த நேரத்தை கேட்டுருவோமா?
4: நேரத்தை கொடுங்க.
0: நன்றி, நன்றி.
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நம்முடைய நேயர்கள் வந்து எவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா, ஃபோனில் நிறைய பேர் பங்கேற்கிறாங்க. அப்படி முடியாதவங்க கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்காங்க. அதை நம்ம இப்போ திருப்பி அதை, இது உங்களுடைய ஆர்வம் நல்லா இருக்குது, இதை நீங்கள் போட்டுட்ருங்க. ஏன்னா அதுவும் இதில் பங்கேற்க முடியலைன்னா அதில் சொன்ன ஒரு நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், அவ்வளவுதான். எல்லாற்றையும் இப்போ படிக்க முடியாது. ஆகையினால் நம்முடைய நேயர்கள் இன்னமும் கூட நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அதற்கான பதில்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டுகிட்டே இருங்க, அதனால் ஒன்றுமே கிடையாது. சரியா? வணக்கம் வித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க.
2: ஹலோ,
1: யாருமா பேசுறீங்க?
2: நான் காவியா பேசுறேன், பூந்தமல்லியில இருந்து.
1: பூந்தமல்லியில இருந்து
2: காவியா?
1: காவியாமா, கேட்டிங்களா?
2: ஆ, கேட்டேன்.
1: என்ன பதில்?
2: காமா, வேற ஏதாவது குறிப்பு சொல்லுங்க.
1: ஏமா, இத்தனை குறிப்பு சொல்லிட்டேன் நானு.
2: செந்தல் சேரி எவ்வளவு இருக்கு?
1: எவ்வளவு இருக்கு பெண்கள். ஆனா நான் இன்னொரு குறிப்பு சொல்லி இருக்கேனே, 63.
2: காமா,
1: முதல்ல நீங்க அந்த 63 என்னன்னு ஒரு நேயர் வந்து சொல்லிட்டாங்க. அம்மா, முதல்ல அந்த 63 கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தான் உங்களுக்கு இந்த, நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல எங்கிட்ட பெண் பெயர்கள் எத்தனை இருக்கு, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு என்ன மிரட்டி நீங்கள்ல வந்த உடனே. அதுக்கு தான் குறிப்பு 63.
2: வணக்கம்
1: விவித் பாரதி தமிழ்.
3: காலை வணக்கம் ராமலட்சுமி.
1: வணக்கம், சொல்லுங்க, பெயரையே சொல்லுங்க. அப்படியா?
3: இந்த 63 நாயன்மார்களை பத்தி காரைக்கால் அம்மையாரா மேம்
1: சொல்லுங்க. கரெக்ட். அப்புறம்
3: லாஸ்ட் அம்மையாரா?
1: ஐயோ, என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? முதல்ல காரைக்கால் அம்மையார், அடுத்தது யாரு?
3: அடுத்து ரெண்டு பேர் யாரா சொல்றாங்க
1: தெரியலையா? ஒண்ணு கரெக்ட். இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா? நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யாரு பேசுறீங்க?
4: வணக்கம்.
1: வணக்கம், மாலைதேவி அம்மா சொல்லுங்க.
4: குறிப்பு கொஞ்சம் கஷ்டமா தெரியுது.
1: இது கஷ்டமா இருக்கா? என்னமா?
4: இல்ல, ஈஸியா இருந்தது, கஷ்டமா தெரிஞ்சது.
1: அப்படியா? ஐயோ, ஏங்க இப்படி சொல்லிட்டீங்க?
4: சொல்லுங்க, திரும்ப
1: திரும்ப சொல்லணுமா? சரி, காவண்ணா.
4: காவண்ணா,
1: கா காய் காகம், அந்த காவண்ணா. அதுக்கப்புறம் மஞ்சள், அந்த மாவண்ணா. அதற்கடுத்தது என்ன? குறிப்பு வந்து 63. இவை அனைத்தும் பெண் பெயர்கள். பெண் பெயர்கள்.
4: காரைக்கால் அம்மையா, அப்புறம் யாரும் தெரியலையா சொன்னீங்க, மங்கையக்கரசி, அப்புறம் அடுத்தது யாரும் தெரியலையா?
1: அடுத்தது யாரும் தெரியல, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமே. நன்றி.
4: ஒரு எழுத்து சொல்லுங்களே, சொல்லுவான்.
1: அதை எப்படி சொல்ல முடியும்? எங்க நம்ம விளையாட்டோட ரூலையே நீங்க மாத்திடுறீங்களே. நான் வந்து அந்த எதை கண்டுபிடிக்கணுமோ அதற்கான எழுத்த சொல்ல மாட்டேன். அப்படித்தானே பேசிட்டு இருக்கோம் இப்ப காலையில இருந்து? பரவாயில்லைங்க, பரவாயில்ல, இன்னொரு நேரத்தை கேட்டுடலாம். சரியா? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
5: வணக்கம் மேடம், நான் ரெட்டி சொந்த ஆயத் பாஷா ஜெய்பனிஷா.
1: பாஷாயா சொல்லுங்க.
5: எவ்வளவு கஷ்டப்பட்டு நானும் அதான் கண்டுபிடிச்சேன், காரைக்கால மாதிரி மங்கே இருக்க.
1: அதுக்கு அடுத்தது
5: சொன்னீங்க,
1: அதுக்கு அடுத்தது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன ஐயா? இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ். என்ன பண்ண, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா?
6: தப்புதான்.

0: பரவாயில்ல, ஒன்றும் இல்லைம்மா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? வணக்கம். சரி அம்மா, கேட்டீங்களா, பதில் சொல்றீங்களா? பாருங்க, உங்களுக்கு எல்லாரும் பின்னாடி இருந்து காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. நல்லா சொன்னீங்க, கரெக்ட். நன்றி பங்கேற்றதற்கு. அவ்வளவுதாங்க. அதாவது நம்ம குறிப்பு சொன்னது 63. இன்னொன்று சொல்லியிருந்தோம், இதெல்லாம் பெண் பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 63 நாயன்மார்களில் 3 பேர் வந்து பெண்கள். அவங்க பேர் வந்து காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசை ஞானியார். இவங்க தான் அந்த 3 பேரும். சரியா, எல்லாருமே வந்து 63 நாயன்மார் கண்டுபிடிச்சிட்டாங்க. பெயரையும் 3 பெண்கள்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பெயர் தெரியலை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசை ஞானியார். நிலையத்தில் நேரம் 9:46.

0: கேட்ட பாடல் காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து பி சுசீலாவின் குரலில் கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் இடம்பெற்றது. இப்போது நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்துடலாம். சரியா, மீண்டும் நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க, என்னாச்சு? வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராஜேந்திரன், நாகை மாவட்டம், திருக்கோளை வட்டம், மணக்குடி ராஜேந்திரன்.
0: சரி, உங்களுக்கான

0: சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: சரி. மாவண்ணா, பானா,
1: மாவண்ணா பானா,
0: பானா பானா, பட்டு இருக்குல்ல பட்டு, அந்த பானா. அதுக்கு அடுத்தது சீனா, சி சிங்கம் சொல்லுவோம்ல அந்த சி. மா, இருங்க நானே சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. மாவண்ணா பானா சீனா, அதாவது மா நெடில், ப குரில், சி குரில். அடுத்தது என்ன? இதுக்கான குறிப்பு வந்து பன்னிரெண்டு,
1: பன்னெண்டு.
0: நீங்க தான் சொல்லணும். மாவண்ணா பானா சீனா, அடுத்தது என்ன?
1: மாதம் பன்னிரெண்டுன்னு வருது.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களே. சரி, மாவண்ணா பானா என்ன மாதம் சொல்லணும் நீங்க. மாவண்ணா பானா சீனா என்ன மாதம்?
1: சித்திரை.
0: அதுக்கு அடுத்தது என்ன?
1: வைகாசி.
0: அதான் பதில், அவ்வளவுதான். அப்ப மாசி, பங்குனி, சித்திரை, நீங்க பதில் வந்து வைகாசி,
1: அவ்வளவுதான். நன்றி,
0: நன்றி, நன்றி. நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம நேயர்கள்லாம் வந்து ஆர்வமாக கலந்துக்கிறாங்க, அந்த நேரத்தில் யோசிக்க முடியறதில்ல, அவ்வளவுதான். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ.
0: ஹலோ, யார் பேசுறீங்க? உங்கள் வானொலியின் ஒலி அளவை முழுமையாக குறைச்சிக்கங்க. எக்கோ வரக்கூடாது, சரியாம்மா? அதுக்கு அடுத்தது மூனா, அதாவது மூ. ஓகே, அடுத்தது கு, அடுத்தது ம, அடுத்தது நே, அதாவது நம்ம நெற்றி சொல்லுவோம்ல அந்த நே. இதுக்கு குறிப்பு வந்து ஐந்து. மு, மு, கு, ம, நே, அடுத்தது என்ன? இதற்கு குறிப்பு ஐந்து. முதல்ல இருந்து வாங்க. மு, கு, கு, சரி. இப்ப விடைய சொல்லுங்க. அப்ப பரவாயில்ல, விடைய சொல்லுங்க. கரெக்ட், கரெக்ட். ஐந்து வகையான நிலம்,
2: பாலம், நைதல்.
0: இல்லை அம்மா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப பாருங்களேன், நான் ஒவ்வொரு எழுத்தா சொல்றேன், நீங்க அதை சொல்லிட்டு வரீங்களா? மு சொல்லுங்க.
2: முல்லை,
0: கு, கு, கு.
2: சொல்லுங்க.
0: கு என்ன தெரியுமா? அதான் மறந்துட்டீங்க, பரவாயில்லம்மா. நீங்க பதிலே சொல்லிட்டீங்க, ஒன்றும் இல்லைம்மா. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை. இப்போ நான் வந்து நாலு சொல்லியிருந்தேன்ல, மு, கு, ம, நே சொல்லியிருந்தேன், நீங்கள் பதில் அப்போவே சொல்லிட்டீங்க பாலைன்னு. உங்களுக்கு வரிசையாக வரல, அவ்வளவுதான், சரியா? நன்றி. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, இது வந்து ஐந்து வகையான நிலங்களாக முன்னாடி நம்ம வச்சுருந்தோம். சரி, நம்முடைய நேயர்கள் வரும்பொழுது அழகாக பங்கேற்க வேண்டும். வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க. யார், பேர் சொல்லல. அம்ரோஸ், உங்களுக்கான கேள்வியை கேட்டுடலாமா? சரியா? நோ, நோ, நோனா என்ன சொல்ல, நானா நீ, நீ, நோ வரும்ல அந்த நோ. அதுக்கு அடுத்தது நீ, நீ, நீ, அடுத்தது ம, அடுத்தது என்ன? இதுக்கு வந்து உங்களுக்கு குறிப்பு வந்து கடிகாரம்.
1: கடிகாரம், நொடிமுள், மணிமுள்.
0: இருங்க இருங்க, நீங்க கண்டுபிடிச்சாச்சு. நோனா என்ன சொன்னீங்க, நொடி சொன்னீங்களா?
1: நொடி, நொடி.
0: அடுத்தது நீனா என்ன?
1: நீ வந்து மணி.
0: நீனா என்ன?
1: நீ, நிமிடம்.
0: அடுத்தது மேனா என்ன?
1: மணி.
0: அடுத்தது என்ன அப்போ?
1: கடிகாரம்.
0: இல்லைங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நொடிங்கிறது நொடி, நிமிடம், மணி.
1: நிமிடம், மணி.
0: அடுத்தது என்ன வரும்?
1: காலம்.
0: இல்லை, நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களே, அந்த கடைசி மட்டும் கண்டுபிடிங்க. பரவாயில்ல, என்ன ஒரு நேரத்தை கேட்டுருவோமா நிறைவாக, சரியா?
1: நொடி நேரம் இருங்க, இருந்தாலும்

ஐயா இங்க பாருங்க, எத்தனை நொடி ஒரு நிமிடம் சொல்றீங்க, பதில் என்ன பதில் சொல்லுங்க? இப்ப நாள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நன்றி பங்கேற்றதற்கு. நொடி நிமிடம் மணி நாள் ஏன் இப்படி எடுத்திருக்கோம்னா, 60 நொடி 1 நிமிடம் இல்லையா, 60 நிமிடம் 1 மணி, 24 மணி 1 நாள் இந்த கணக்கில் தான் எடுத்தோம். நொடி நிமிடம் மணி நாள் பதில் சரியா. இதுக்கு குறிப்பு வந்து கடிகாரம் சொல்லியிருந்தோம். நிச்சயமாக இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியை நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக பங்கேற்றீங்க, அழகாக சொன்னீங்க. நம்ம எது கொடுத்தாலும் சேலஞ்சிங்காக இருந்தாலும் நம்ம நேயர்கள்லாம் அவ்வளோ அழகாக பங்கேற்கிறாங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி நடிகை சவுகார் ஜானகி நடித்த திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை ஒலிபரப்பினோம். அந்த வரிசையில் இந்த பாடலை நிறைவாக ஒலிபரப்பாவிட்டால் எப்படி சொல்லுங்கள்? பி சுசீலாவின் குரலில் கண்ணதாசன் 8 விஸ்வநாதன் ராவமூர்த்தியின் இசையமைப்பில் பாக்யலட்சுமி திரைப்பட பாடல். Thank you.

0: கேட்ட இந்த பாடலோடு இன்றைய கலக்கல் அரங்கம் இனிதே நிறைவு பெறுகிறது.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:01. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். ஆம் நேர்களே, சின்ன சின்ன சிட்டுக்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய இந்த வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா விண்வெளி. ஏன்னா இன்றைக்கி தேசிய விண்வெளி தினம். விண்வெளி பற்றி நம்மளோட குழந்தைங்க வந்து அழகாக பேசி நம்மளோட டெலிகிராம் ஐடிக்கு அனுப்புனாங்க அப்படின்னா அந்த குரல் பதிவை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒளிபரப்பும். அதன் வாயிலாக நம்ம குழந்தைகளுடைய குரலை வந்து உலகமே கேட்பதற்கு ஒரு பொருளான ஒரு வாய்ப்பு. அதனால் எந்தெந்த குழந்தைங்கள்லாம் பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்போம். அதற்கு முன்னாடி ஒரு பாடலை தொடர்ந்து யார் யார் என்னென்ன பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்போம். இப்போது

டிக் டிக் டிக் அப்படின்ற படத்துலேருந்து ஒழித்த பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். பாடலை வந்து யாரெல்லாம் பாடியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜி ரஞ்சித் அண்டு வந்து ஸ்ரீராஸ்கோல் பாடியிருந்தாங்க. கார்கியோட வரிகளுக்கு இசை டி இமான்.

0: இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் வந்து கொடுத்துக்கக்கூடிய தலைப்பு விண்வெளி. விண்வெளி அப்படிங்கிற தலைப்பில் வந்து முதல்ல யார் பேசி அனுப்பிச்சிருக்காங்க கேட்கலாமா?
1: அனைவருக்கும் இனிய கலை வணக்கம். என் பெயர் அஸ்மிதா, உலகர் கோவில் திருமலிசை. இன்றைய தலைப்பு விண்வெளி. வானம் கடந்து பூமிக்கு அப்பாற்பட்ட இடத்தை தான் நாம் விண்வெளி என்று சொல்கிறோம். அதில் நட்சத்திரங்கள், கோள்கள், நிலா, சூரியன் மாதிரி பல இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கே ஒளி, காற்று, ஓசை எல்லாம் நாம தினமும் அனுபவிக்கிற மாதிரி இருக்காது. அது ரொம்ப விசித்திரமாக இருக்கும், வித்தியாசமாக ஒரே உலகம் மாதிரி இருக்கும். விண்வெளி எனக்கும் பயணம் செய்யணும் மாதிரி ஆசையா இருக்கு. வாய்ப்பளித்த விபித் பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, வணக்கம்.
0: அஸ்வித்தா வந்து ரொம்ப அழகாக பொறுமையாக வந்து விண்வெளி அப்படின்னா என்னென்னு ரொம்ப சுருக்கமாகவே சொல்லிட்டு போயிட்டாங்க. விண்வெளியில் வந்து பயணம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்றாங்க. கண்டிப்பாக அந்த ஆசையை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த ஆசைப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அது கண்டிப்பாக நிறைவேறும். நிறைவேறணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம் அஸ்வித்தாவுக்கு.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: அஞ்சலி படத்திற்காக ஒழித்த படலது இளையராஜாவோட இசையில் உஷா உதுப் குழுவினர் பாடினார்கள். வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: சரி,
0: இப்போது நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன அப்படின்னா ஒரு விளம்பர இடைவேளை, அதைத் தொடர்ந்து ஒரு பாடல், பாடலை தொடர்ந்து அடுத்தது யார் வந்து பேசி அனுப்பிச்சிருக்காங்க விண்வெளி பற்றி கேட்டுக்கலாமே.
2: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் ஃபோக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-2952-0853 மற்றும் ஒரு 2838-9871 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படி

0: கார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
1: சரியா போச்சு.
0: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
1: கேட்க மாட்டதா செய்வியா?
0: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
1: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை
0: என்னன்னு? நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
1: பாரா
0: பாடல் உங்கள் சாய்ஸ்.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படத்துலேருந்து ஒழித்த பாடலை கேட்டோம். பாடலை யார் பாடினாங்க அப்படின்னா விஷ்ணு விஜய் பாடியிருந்தாங்க. விஷ்ணு எடவன் வரிகளுக்கு இசை விஷ்ணு விஜய். சரி நேர்களை, இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா சின்ன சின்ன சிட்டுகள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொடுத்துருக்கூடிய தலைப்பு வந்து விண்வெளி அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு குழந்தையாக பேசி அமைச்சிட்ருக்காங்க அந்த வரிசையில். அடுத்ததாக பேசி அமைச்சிருக்கிறது யார் கேட்கலாமா?
1: வணக்கம், என் பேஜ் என்ன யூகேஜி பிசஸ் படிக்கிறேன். உங்களுக்கு வானத்தில் நிலா நட்சத்திரம்னா பிடிக்குமா? இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தா அழகா மின்னுமே வந்தால் என்ன, அதெல்லாம் சேர்ந்தது தான் விண்வெளி. இப்போ ஸ்பேஸ், விண்வெளியில் என்னென்ன இருக்கும்? உலகமாக இருக்கிற கிரகங்கள், அதோட நிலாக்கள், இப்போ முக்கியமாக வெளிச்சத்தன்மை, சூரியன், அவங்க எல்லாம் இருப்பாங்க விண்வெளியில். உங்களுக்கு தெரியுமா விண்வெளியில் காத்தே இருக்காது, அதனால என்ன பின்னாலும் கிடைக்காது. அப்புறம் விண்வெளியில் மிதக்கணும் தெரியுமா? விண்வெளிக்கு எப்படி போகணும்னு தெரியுமா? ராக்கெட்டில் போகணும். ராக்கெட்டில் மனுஷங்க மட்டும்தான் போக முடியுமா? ஃபஸ்ட்டு ஒரு நாயை விண்வெளிக்கு போத்தான் தெரியுமா? ஆமாம், விண்வெளி போற பேர் என்ன? விண்வெளி வீரர்கள், ஆஸ்ட்ரோநாட். சரி, இந்தியாவில்னா யார்னா விண்வெளிக்கு போயிருக்காங்க? ராகேஷ் சர்மா, சுபாங்சு சுக்லா, கல்பனா சாவலா, சுனிதா வில்லியம்ஸ். விண்வெளி பத்தி ஆராய்ச்சி மையம் பேர் என்ன? இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். இப்போ தலைவர் யார் தெரியுமா? டாக்டர் வின் நாராயணன். இன்னும் நம்ம தெரிஞ்ச ஆர்கனைசேஷன் யாரு? நாசா. அவரோட தலைவர் யாரு? ஜெரல் ஐசர்மேன். இவனா விண்வெளி பத்தி ஆராய்ச்சி பண்ணு, நிறைய புதிய புதிய தகவல்லாம் கொடுப்பாங்க. விண்வெளிக்கு ராக்கெட்டும் போவாங்க. விண்வெளியில் சேட்டலைட் இருக்கும் தெரியுமா? விண்வெளின்னு இந்தியா பார்க்க அழகாக சொன்னாங்க. எனக்கும் காற்றை பறந்து விண்வெளியில் போய் மதக்கணும்னு ஆசை. உங்களுக்கும் ஆசை இருக்கு தானே? பாய்.
0: விண்வெளி பற்றி நிறைய விஷயம் வந்து ஜிதேந்திரன் சொன்னார். அதாவது அவர் கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்கிற மாதிரி, ஈத்தாப்பில் ஈத்தாப்பில் உள்ள ஒரு கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டே அப்படி இருக்கும். அந்த மாதிரி நினச்சி பார்க்க மாதிரி இருந்தது அந்த ஜிதேந்திரனுடைய அந்த பேச்சு. விண்வெளி பற்றி ரொம்ப அழகாக பேசிய ஜிதேந்திரன் அவர்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்து யார் பேசி அமைச்சிருக்கா அப்படின்னு கேட்போம். இது வித் பாரதி பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பண்பலை நிகழ்ச்சிகளை, அதாவது விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம்.
2: மனசுக்கு குளிர்ச்சி
3: இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: அடுத்தடுத்து வந்து ரெண்டு பாடல் கேட்டோம். முதல்ல கேட்ட பாடல் வந்து பிளாஸ்ட் அப்படிங்கிற படத்துலேருந்து பென்னிதேயல் பாடியிருந்தாங்க. விவேக்கோட வரிகளுக்கு வந்து இசை வந்து பார்த்திங்கன்னா ரவி பஸ்ரூர். அடுத்ததாக கேட்ட பாடல் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்துலேருந்து உளுத்த பாடலை கேட்டோம். யுவன் சங்கர் ராஜா, மேகா அகர்வால் இவங்கெல்லாம் பாடியிருந்தாங்க. பாடலுக்கு வரிகள் வந்து மோகன்ராஜன், இசை வந்து ஷான் ரால்டன்.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

கண்ணெதிரி தோன்றினால் படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டும் ஹரிஹரன், மகாநதி சோபனா ஆகியோர் பாடினார்கள் அந்த பாடலை. வைரமுத்து வரிகளுக்கு இசை தேவா. படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளோட நேயர்கள்லாம் பதிவு போட்டிருக்காங்க, அது என்னன்னு அப்படியே பார்த்துடலாம். சிகேஎன் வெப்பேரியிலேருந்து போட்டிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், காலை வணக்கம் அப்படின்னு. தஞ்சை தேனி பிரகாஷ்குமாரன் அவங்க வந்து போட்டிருக்காங்க, இனிய காலை வணக்கம். சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மழலை குரலில் விண்வெளி பற்றிய பதிவுகள் அருமை, நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அன்புராணி வந்து சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் வந்து அழகாக அஸ்விதா விண்வெளி பற்றி ஆரம்பமாக ஜிதேந்திரியன் விளக்கமாக சொல்லி விண்வெளிக்கு பறக்க ஆசை என்று சிறப்பாக பேசிய சின்ன சின்ன சிட்டுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வந்து சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.

0: இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை பழைய வண்ணாரப்பட்டிலேருந்து சோமசுந்தர பிரபு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன சின்ன சிட்டுகள் மிகவும் சிறப்பாக உள்ளது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை வணக்கம், இன்று ரேடியோவில் ஒரு நல்ல பாடல் கேட்டேன், அது என் நாளை மகிழ்ச்சியாக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காரு சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன். ஆனால் என்ன பாடல் அப்படின்னு சொல்லலை. கமலாவரதன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், விண்வெளி பற்றி குழந்தைகள் பேசும்போது சிறப்பாக உள்ளது, பங்கு பெற்ற குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாமுனி வந்து குமணஞ்சாவடிலேருந்து வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் எங்கள் வீட்டு தேவதை அஸ்விதா பங்கு பெற்றது, மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்று விட்டோம், வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு அன்பறிவிப்பாளர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது வெற்றியடைய வாழ்த்துக்கள், பாடல் அனைத்தும் சூப்பர், செந்தில் கண்ணன் ஷோபா அபர்ணா பேரளத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாரியங்காவல் கதிரவன் வந்து குளஞ்சிநாதன் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள், நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை விவித் பாரதியோட பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். பகல் 1 மணிக்கு பங்கேற்க வர போறீங்க நீங்க இதில், பாடல் உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்னமும் சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்க, நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேயும் சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் நம்ம குட்டீஸ்கள் விண்வெளி நிகழ்ச்சியை பற்றி கூறுவதை இணைந்து கேட்டுள்ளோம். நிகழ்ச்சியில் முதலாக அஸ்விதா பேச்சு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னாங்க. அதேமாரி எங்கள் வீட்டு குட்டீஸ்களுடன் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சார் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, திருமணிசை அஸ்வினி நாகராஜ் சொல்லியிருக்காங்க. தோஹித் அரசன், ஹரிணி, நிலானி, அஸ்விதா, ராகுல், நிஷா, ஹன்ஷிகா இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து போரூர் பொன்ராஜ் வந்து மனம் மறந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன சின்ன நிகழ்ச்சியில் விண்வெளி பற்றி குழந்தைகள் கூற கேட்க சிறப்பாக உள்ளது, நிகழ்ச்சியில் பங்கு பெறும் குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்தது பாடல் கேட்போம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி யார் பேசி அனுப்பிச்சிருக்கா கேட்டலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பேசியா நிஷா. நான் 4ஆம் வகுப்பு வேளாங்கண்ணி பெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் விண்வெளி பற்றி பேச போகிறேன். விண்வெளி என்பது பூமிக்கு அப்பால் உள்ள மிக பெரிய உலகம். அங்கு சூரியன், நிலா, கோள்கள், நட்சத்திரங்கள் போன்ற பல அற்புதமான பொருட்கள் உள்ளன. நமது பூமி சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு கோள். விண்வெளியை பற்றி தெரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் செயற்கோள்களையும் விண்கலங்களையும் பயன்படுத்துகின்றனர். இந்தியாவும் விண்வெளி ஆராய்ச்சியில் சிறந்த விளங்குகிறது. ISRO மூலம் பல செயற்கோள்கள் மற்றும் விண்கலம் விண்ணில் செயல்படுத்துகின்றன. விண்வெளியை அறிந்து கொள்வோம், அறிவியலை வளர்ப்போம். இன்று வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு மிக்க

0: நன்றி.
1: ப்ரைசி அனிஷா வந்து ரொம்ப அழகாக விண்வெளி அப்படின்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு

திருப்பாஜி படத்திற்காக தினாவுடைய இசையில் வந்து பேரரசோட வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா உமா ரமணன் பாடிருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அது உமா ரமணன் அவர்களுடைய குரல் வந்து அப்படியே அப்படின்னு ஷார்ப்பான ஒரு வாய்ஸ், ரொம்ப நாள் அழிச்சு இந்த கேட்ட ஒரு குரல் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப அருமையான ஒரு பாடல் நம்ம கேட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக வரப்போகிற பாடல் என்ன அதையும் கூட கேட்டலாமே.

0: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி.
1: சின்ன சின்ன சிட்டுக்கள்
0: நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும் நண்பர்களே, அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நாகேஸ்வரனும். அடுத்ததாக வரப்போகிறது என்றும் இனியவை நிகழ்ச்சி, அதுவும் வந்து நான் தான் தொகுத்து வழங்க போகிறேன். இப்போது

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11:01. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை

0: 1.1 கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது இணையவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.
0: என்றும் இனியவை அப்படின்னாலே தெரியும் நமக்கு, காலத்தால் அழியாத என்றென்றும் மனதை விட்டு நீங்காத பழைய பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக ஒரு மணி நேரம் பல காத்திருக்கிறது. நிறைய அருமையான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. எனவே இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய, ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பாடல், ஒரு தத்துவ பாடல் அப்படின்னா சொல்லலாம். தத்துவ பாடல் அப்படின்னாலே எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படத்துலேருந்து வரக்கூடிய முதல் பாடல் இந்த பாடல். டிஎம் சவுந்தரராஜன், ஏஎல் ராகவன் இவங்க பாடியிருக்காங்க. கண்ணதாசனோட வரிகளுக்கு வந்து இசை வந்து கேவி மகாதேவன். இப்பயே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இருந்தாலும் படத்து பேரை சொல்லிடுறேன். வேட்டைக்காரன் அப்படிங்கிற படத்துலேருந்து வர இந்த பாடல் கேட்கலாமா? பாட்டு என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள்.

எப்படி ஒரு நம்பிக்கை ஊட்டிய வரிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்போவுமே இந்த பாடல்களை கேட்கும் பொழுது ஒரு தன்னம்பிக்கை உற்சாகம் பிறக்கும் அப்படின்னா அது வந்து மிகையான ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லலாம். கண்ணதாசனோட வரிகளில் ரொம்ப அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகிற பாடல் வந்து ஒரு போட்டி பாடல் அப்படின்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாட்டு, இந்த பாட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ரசிக்கிற மாதிரியான ஒரு பாடல் கேட்கலாமா?

0: வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திற்காக ஜி ராமச்சந்திர இசையில் பி வி லீலா ஜிக்கி ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம்.
1: மனசுக்கு குளிர்ச்சி
2: இப்போ புரிஞ்சியா எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

0: எம் எல் வசந்தகுமாரி பாடிய பாடலுக்கு வரிகள் பாரதியார், பாரதிதாசன், யு நாராயணகவி, கு சா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர். பாடலுக்கு இசை சி எஸ் ஜெயராமன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரத்த கண்ணீர்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
3: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஏஎம் ராஜா பி லீலா குரல்களில் ஒலித்த பாடல் அது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மிஸ் எம்மா. பாடலுக்கு வரிகள் டிஎன் ராமையா தாஸ், இசை எஸ் ராஜேஸ்வர ராவ். நேரம் 11:26:20. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. இனி

0: வரவில்லை.
1: இருந்திடாத அவர் குணத்தை நினைச்சாமா.

0: கேட்டீங்களா? மேல என் பொண்ணு பாடுது.
1: பாட்டுன்னா இப்படி என்ன இருக்கணும்?
2: அதனால் புரட்சி செய்ய வேண்டும், புதிய வாழ்வு வேண்டும், அதற்கு நாம்

0: எங்க ஒரு பாவம், என் மகதான் பாடுது, நல்லா கேளுங்க.
1: உங்க மகள் பாடுறது
0: கொஞ்சம் இருந்துங்க, இதை நான் வந்துடுறேன்.

நாம் கேட்ட அந்த பாடல் மங்கையர் திலகம் படத்திற்காக ஒழித்தது. பாடலை பாடினார்கள் எஸ் சி கிருஷ்ணன், ரத்னமாலா, ஏ மருதகாசி இவர்களுக்கு இசை எஸ் தட்சிணாமூர்த்தி.

0: என்றும் இனியவை.
1: நாம் கேட்ட அந்த பாடல் குணசுந்தரி படத்திற்காக ஒழித்தது ஜிக்கி பாடினார் அந்த பாடலை. பாடலுக்கு இசை டி என் கண்டசாலா, பாடல் வரிகள் டி என் ராமையா தாஸ்.

டி எம் சவுந்தரராஜன் பி பானுமதி பாடினார்கள் இந்த பாடலை. கவி லக்ஷ்மண தாஸ் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திற்காக, தாய்க்கு பின் தாரம் படத்திற்காக கேட்டு அந்த பாடலை. நிகழ்ச்சியில் அடுத்து

0: என்ன பேரு, எந்த ஊரு, நீ யாரே, நீ யாரே, நீ யாரே?
1: நாம் கேட்ட அந்த பாடல் ரம்பையின் காதல் படத்திற்காக ஒழித்தது. ஏஜி ரத்னமாலா, பி லீலா ஆகியோர் பாடினார்கள் அந்த பாடலை. மருதகாசி அவர்களுக்கு இசை டி ஆர் பாப்பா.

நாம் கேட்ட அந்த பாடல் ராஜா தீசிங்கு படத்திற்காக ஒலித்தது. பாடலை பாடியிருந்தார்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஜிக்கி ஆகியோர். டி என் ராமையாதாஸ் வரிகளுக்கு இசை ஜி ராமநாதன்.

சங்கிலி தேவன் படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டும் டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடினார்கள் இந்த பாடலை. டி ஜி லிங்கப்பா இசையில் வந்து அந்த பாடல்.

ராணி சம்யுக்தா படத்திற்காக ஒழித்த பாடல் கேட்டோம். பி லீலாவின் குரலில் கண்ணதாசன் அவர்களில் கே வி மகாதேவன் இசையில் வந்த இந்த பாடல் நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் இது. மணாலனே மங்கையின் பாக்கியம் படத்திற்காக பி சுசிலா குழுவினர் பாடியிருக்கும் பாடல் இது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் எல்லாருமே, ரெட்ரோ நேரம் அப்படின்னாலே அழகான ஒரு பாடல் தொகுப்பாக இது வலம் வரும் அப்படின்னு காத்துட்ருப்பீங்க. இன்றைக்கி எந்த மாதிரியான பாடல் தொகுப்பு இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் வலம் வரப்போகுது அப்படின்னு காத்துட்ருப்பீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் கேட்டு ரசிக்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். பாடல் தொகுப்பு பற்றிய முகவுரைகள் எதுவுமே இல்லாமல் பாடலுக்கு போயிடுவோம். சரியா, கல்யாணராமன் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவனின் தனிக்குரலில் பஞ்சு அருணாச்சலம் இயற்றிய பாடல், இளையராஜாவின் இசையமைப்பில் இந்த அழகான பாடலோடு இன்றைய ரெட்ரோ நேரம் இனிதே ஆரம்பமாகிறது.

சித்திர செலையே சுத்திர நிலவே செங்கனி சுவையே சித்தின்ப நதியே.

மிக பிரபலமான ஒரு பாடல் கல்யாணராமன் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவனின் தனிக்குரலில் இடம்பெற்றது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பஞ்சு அருணாச்சலம் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். இப்போது இன்றைய பாடல் தொகுப்பு என்ன அப்படின்னு இப்போ சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ற முதல் பாடல், இந்த பாடல் வந்து கமலஹாசன் நடித்த திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. அடுத்த பாடல் நாம் கேட்க இருப்பது நடிகர் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் தனிக்குரலில் பஞ்சு அருணாச்சலம் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். இன்றைய தொகுப்பு இப்படி தான் இருக்க போகுது. அதாவது நடிகர் கமல்ஹாசன் நடிகர் ரஜினிகாந்த் இவர்கள் இருவரும் நடித்த திரைப்படங்களிலிருந்து இளையராஜாவின் ஆரம்ப கால இசை அமைப்பில் வெளிவந்த சில திரை இசை பாடல்கள் உங்களுக்காக தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைய ரெட்ரோ நேரத்தில்.

நேயர்களே, நம்ம ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி இன்றைக்கி எந்த மாதிரியான பாடல் தொகுப்பு வழங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். இளையராஜாவின் இசையமைப்பில் அவரது ஆரம்ப காலகட்டத்தில் நடிகர் கமல்ஹாசன், நடிகர் ரஜினிகாந்த் இவங்க நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் மாறி மாறி உங்களுக்காக இன்று வலம் வரப்போகிறது. அதுவும் குறிப்பாக முடிந்தவரை டூயட் இல்லாத தனிக்குரலிலான பாடல்கள் தான். அடுத்த பாடல்

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: மூன்றாம் பிறை இத்திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் இயற்றிய பாடல் இடம்பெற்றது. இது வந்து கமலஹாசன் நடித்த திரைப்படத்திலிருந்து. அப்படின்னா நம்ம அடுத்தது ரஜினிகாந்த் நடித்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கணும் இல்லையா. பிரியா திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது வாலி இயற்றிய பாடல். இரண்டு பாடல்களுக்குமே இசை இளையராஜா, பாடியிருப்பது கே ஜே யேசுதாஸ்.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை நம்ம நேயர்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பகுதியில் ஒவ்வொரு பாடலையும் ரசித்து அவங்க அதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரையும் நம்ம என்ன செய்யலாம், யார் யார் கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஏழு கிணறு அபுதாகிர், முரளிதரன் விழுப்புரம், நடராஜன் சுப்பையா புத்தகரம். இதில் வந்து முரளிதரன் விழுப்புரம் எப்போ மாதிரி ஒரு ஸ்பெஷலாக போஸ்ட் அடிச்சிருக்காங்க, நன்றி. சரவணன் ராமலிங்கம், எஸ் செந்தில் கண்ணன், ஷோபா, வனஜா சுந்தர் பெரும்பாக்கத்திலிருந்து, அதுக்கடுத்தது வாரியங்காவல் கதிரவன், முகமது பிலால் இவங்க வந்து அயனாவரத்திலிருந்து, பர்வதவர்த்தினி, பத்மநாபன் ராமசாமி மாம்பலத்திலிருந்து, பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லலை, அதை ரொம்ப அழகாக ரசித்து ஒவ்வொரு பாட்டையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சிலர் போஸ்டர்லாம் கூட ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், முரளிதரன் விழுப்புரம், தி கனகராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனஅள்ளி கோவில், மீண்டும் பர்வதவர்த்தினி, அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், காஞ்சனா கேவிஜே கொடமானப்பட்டியிலிருந்து, கே வி ஜெயசீலன், பர்வதவர்த்தினி இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து, சாந்தி ரமேஷ், அதுக்கடுத்தது கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ரங்கராஜன் டி நகர்லேருந்து, இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு பாடலையும் ரசித்து அவங்க கமெண்ட்ஸ் போட்டுட்ருந்தாங்க. நிச்சயமாக இனி வரப்போகிற பாடல்களையும் நீங்கள் ரசிப்பீங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்முடைய ரெட்ரோ நேரம் உங்களுக்காக கமலஹாசன், ரஜினிகாந்த் இவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து இளையராஜாவின் ஆரம்பகால இசையமைப்பில் தனிக்குரலில், அதாவது டூயட் இல்லாத பாடல்களாக வழங்கி கொண்டிருக்கிறது இந்த ரெட்ரோ நேரம். இதோ அந்த வரிசையில் அடுத்த பாடல்.

சலங்கை ஒலி திரைப்பட பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில் வைரமுத்துவின் பாடல் வரிகள். இது கமலஹாசன் நடித்த திரைப்படம். அடுத்தது ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் முள்ளும் மலரும். இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம். இதில் வந்து கூட எல்லாரும் அஞ்சலி பாடியிருக்காங்க, ஆனால் இது டூயட் பாடல் கிடையாதுங்க, கங்கை அமரன் இயற்றிய பாடல். இன்றைக்கி பாடல்கள் எல்லாமே இளையராஜாவின் இசையமைப்பு அப்படின்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

மலேசியாவே வாசுதேவன் அவருடைய ஒரு அடிதடியான குரலில் பஞ்சுவர்ணாச்சலம் எட்டு இளையராஜா இசையமைப்பில் அடுத்த வாரிசு திரைப்பட பாடல் இடம்பெற்றது. இப்போது அடுத்தது உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு கமல்ஹாசன் பாடல் தான் ஒளிபரப்பி இருக்கணும் இல்லையா, நாம் அப்படித்தானே மாறி மாறி வழங்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் ரஜினி பாட்டு வழங்கியிருக்கோம். இதற்கு இணையாக இன்றைக்கி வழங்குவதற்கு, அதாவது தனிக்குரலில் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு பாடல் வழங்கலாம் அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் யோசிங்களேன். ஏன்னா நிலையத்தில் நேரம் 12:39:15. நமக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்குல்ல நியூஸுக்காக, ஆகையினால் நீங்கள் இதற்கு இணையான வேறொரு பாடல் கமல்ஹாசன் நடித்த திரைப்படத்திலிருந்து என்ன வழங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. நேரம் 12:39:40. இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ்ச் செய்திகள் இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இந்தியா விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பொறியாளர்கள், அறிஞர்கள், வடிவமைப்பாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். விண்வெளித்துறையில் நாட்டின் தனியார் நிறுவனங்களும் சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் பாராட்டினார். நாட்டின் விண்வெளித்துறை உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்த்து வருவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளித்துறையின் பங்கும் முக்கியமானது என்று பிரதமர் தெரிவித்தார். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் உரையாற்றிய அவர், உலக அளவில் விண்வெளித்துறையை கொண்டு செல்ல பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விண்வெளித்துறையில் இந்தியாவின் சாதனைகள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நமது விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் விண்வெளித்துறையில் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சந்திரயான் 3 விண்கலத்தின் வெற்றியை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023 ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர

0: சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், விண்வெளி துறையில் சீர்திருத்தங்கள் மூலம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களிடம் இருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நிலவிலிருந்து சூரியன் வரை நமது விண்வெளி பயணம் நாட்டின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை தேசிய விண்வெளி தினம் உணர்த்துவதாக இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார். நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 விண்கலம் இறங்கி சாதனை படைத்ததை நினைவுகூரும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
1: கடந்த 2003 ஆண்டு ஆகஸ்ட் 23 தேதி வெற்றிகரமாக இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலம் மென்மையாக நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்து ரஷ்யா, அமெரிக்கா, சைனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடாக நிலவில் தரையிறங்கிய பெருமையை இந்தியா அடைந்தது. அத்துடன் நிலவினுடைய தென்துருவ பகுதியில் முதன்முதலாக விண்கலத்தை வெற்றிகரமாக இறக்கிய சாதனையையும் இஸ்ரோ படைத்து அதை நினைவு கூறும் விதமாகவும் விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் எவ்வாறு அடிப்படை மாற்றங்களை செய்கின்றன என்பதை நினைவூட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 தேதியை விண்வெளி தினம் என்று கொண்டாடுகிறோம். விண்வெளி பயணம் என்பது நிலவுக்கு செல்வது, செவ்வாய்க்கு செல்வது போன்ற ஆய்வு பணிகளோடு பல்வேறு விதமான நடைமுறை பயணையும் கொண்டது. விண்வெளி தொழில்நுட்பம் பல்வேறு வகையில் தகவல் தொடர்பு, இடர் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் நமக்கு பயன் தருகிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நட்பு சைக்கிள் பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான இந்தியா இயக்கத்தில் மிதிவண்டி பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயணம் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நாடு முழுவதும் 1800 நகரங்களில் 50 லட்சம் இளைஞர்கள் மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பிரிக்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மோசின் ரசை செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார தடைகளை விதிக்கும் அண்டை நாடுகளை எதிரி நாடுகளாக கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக நடைபெறும் அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி போக்குவரத்தையும் ஈரான் தடை செய்யும் என்று திரு மோசின் ரசை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக 37 பேர் காயமடைந்தனர். இபாராக்கி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. துனிசியாவில் இன்று நேரிட்ட படகு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 12 பேரை காணவில்லை. துனிசியாவில் இருந்து இத்தாலி நாட்டிற்கு குடியேற முயன்ற அகதிகள் பயணம் செய்த படகு ஜார்சிஸ் பென் ஜோர்டனே இடையே விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது.

0: காணாமல் போனவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்திய விமானப்படை ஆஸ்திரேலியா மற்றும் மலேசிய விமானப்படையினருடன் இணைந்து சர்வதேச பயிற்சி மேற்கொண்டுள்ளது. மலேசியாவில் நடைபெறும் உதாரா சக்தி பயிற்சியில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் கலந்து கொண்டுள்ளன. இதில் இந்தியா சார்பில் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பங்கேற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட், ஒடிஷா, கடலோர ஆந்திர பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மத்திய பிரதேசம், நாகாலாந்து, உள் கர்நாடகா மற்றும் தெலங்கானா பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ஆம்ஸ்டர்வீனில் 12:30 தொடங்குகிறது. இ பிரிவிலிருந்து நெதர்லாந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் இந்தியாவுக்கு இப்போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கவுள்ள 492 பேர் கொண்ட இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இந்த நேரத்தில் நாம் வந்து ரெட்ரோ நேரம், இதில் பாடல் தொகுப்பை கேட்டுட்ருக்கோம். கமல்ஹாசன், ரஜினிகாந்த் மாறி மாறி இவங்களுடைய திரைப்படங்களிலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம். தனிக்குரலில் பாடல்கள் வளம் வந்துட்டுருக்கு, அதாவது ஜோடி குரல் கிடையாது. அப்போ நம்ம இந்த செய்திக்கு முன்னால் பாடல் வழங்கியிருந்தோம், என்னென்னா ஆசை 100 வகை என்று துவங்குகிற பாடல் வழங்கியிருந்தோம். ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் அடுத்த வாரிசு அந்த படத்திலிருந்து வழங்கியிருந்தோம். நம்ம கேட்டிருந்தோம் இதற்கு இணையான ஒரு பாடல் கமல்ஹாசன் நடித்த திரைப்படத்திலிருந்து, உங்களுக்கும் தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்முடைய நேயர்கள் வந்து நிறைய பேர் சொல்லலை, சகலகலா வல்லவன் அதிலிருந்து கட்ட வண்டி கட்ட வண்டி பாட்டு சொல்லியிருக்காங்க. அது கூட நல்லா தான் இருக்கும், சூப்பர் பாட்டு தான் அது. அதே மாதிரி பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவங்க வந்து ஞாயிறு ஒளிமழையில் என்று துவங்குகிற பாடல் அந்தரங்கம் திரைப்பட பாடல், அவளப்படித்தானில் பன்னீர் புஷ்பங்களே என்று துவங்குகிற பாடல் ரெண்டும் வச்சுருக்காங்க. அது அந்த இந்த பாடல் கட்டவண்டி பொருந்த போடலாம், ஞாயிறு ஒளிமழையில் நிச்சயமாக அந்த ரெண்டு பாடலுமே நல்ல பாடல், மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக ஒளிபரப்பலாம். இப்போது நம்ம அந்த ஆசை 100 வகைக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி கமல்ஹாசன் நடித்த திரைப்பட பாடல் கேட்டுருவோமா? கேளுங்களேன்.

0: இங்க மோடம், இங்க கல்யாணம் நடக்குதா, கரகம் ஆடுறாங்களா, பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் வராங்கடா, இங்க சங்கராபரண மியூசிக் மாதிரி ரீஜெண்டா ஆடிங்கடா.
1: தபர், நமக்கு அதெல்லாம் தெரியாது, உனக்கு என்ன கண்டிஷனா கேளு, கரெக்டா ஆடிக்கிற என்ன
0: கேட்டுக்கடா. இதை யாரா கேட்டது? உன்ன பாகவத சங்கீதத்துக்கு நான் ஆடுறதுக்கு வசதியா ஆடிங்கடா அண்ணா.
1: யோ, நான் என் நடுவுல பூந்து பேஜார் பண்ணினு, நீ தானே என் சங்கீதமா அடிக்க சொன்ன, அதான் ஆட்ச.
0: அப்ப ஒரு வேலை பண்ற, நீ ஆட்டிக்கிற மோளம் ஆட்டி, நான் பாடுற சங்கீதம் நான் பாடுறேன், மோளம் வேணும்ன்றவன் அத்த எடுத்துக்கிட்டான், சங்கீதம் வேணும்ன்றவன் இத்த எடுத்துக்கிட்டான், அடிங்கடா.

நம்முடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி பாடல்களை எல்லாம் வந்து நம்முடைய நேயர்கள் ரெட்டோ நேரத்தில் நிச்சயமாக ரசிச்சிட்ருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய பதிவுகளிலிருந்தே தெரியுது. செல்வகுமார் எம்ஜி கேஎம் கார்டன்லேருந்து, ரங்கராஜன் டி நகர், கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து, முரளிதரன் விழுப்புரம், செந்தில் குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்து, கலைராஜன் சுந்தரபெருமாள் கோயில் அங்கிருந்து, வலங்கைமான்லிருந்து துரை, அதே மாதிரி பி புஷ்பா, முரளிதரன் விழுப்புரம், நடராஜன் சுப்பையா புத்தகரம், பர்வதவர்த்தினி சுகுமார் மீண்டும், பர்வதவர்த்தினி முகமது பிலால், முரளிதரன் விழுப்புரம் மீண்டும், வனஜா பெரும்பாக்கம் மீண்டும், ஹேமலதா, பெரம்பூர் கமலாஷண்முகம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, கலை துரைராஜ், இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக ரசிச்சிருக்காங்க. இன்றைய நம்முடைய ரெட்ரோ நேரம் 1980s, அதை விட நம்ம வந்து இளையராஜா இசையமைப்பின் ஆரம்ப காலகட்டத்தில் சில திரை இசை பாடல்களை தனி குரலில் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இவங்க நடித்த திரைப்படத்திலிருந்து மாறி மாறி வழங்கிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இன்றைய இந்த ரெட்ரோ நேரத்தை நிறைவு செய்ய வருகிற பாடல் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படத்திலிருந்து வருகிறது. புவனா ஒரு கேள்விக்குரிய திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது, பஞ்சு அருணாச்சலம் இயற்று, இளையராஜாவின் இசையமைப்பில். இன்னைக்கு பாடல்கள் எல்லாமே இளையராஜாவின் இசையமைப்பில் தான் இடம்பெற்றது. கேட்கப் போகிற இந்த பாடலோடு இன்றைய ரெட்ரோ நேரம் இனிதே நிறைவு பெறுகிறது.

0: ரெட்ரோ நேரம்.
1: நேரம் 1:15.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ். நீங்கள் நினைத்த பாடலை நினைத்த உடனே கேட்டு ரசிக்கிற ஒரு நிகழ்ச்சி இது அப்படின்னு சொல்லலாம். இதுவும் நம்முடைய நேயர்களுக்கு மிகவும் பிடித்தமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும்னா ஆண் நேயர்களாக இருந்தால் 2952-0853 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். பெண் நேயர்களாக இருந்தால் 2838-9871 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். இதற்கு முன்னதாக 044 இந்த எண்ணையும் இணைத்து தொடர்பு கொள்ளவும். சரி, நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். யார் பேசுறீங்க?
3: நல்லமா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லமா இருக்கு மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: படம் வந்து பாத்தீங்கன்னா 6 to 60 வரை. அதுல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே வேஷம் அந்த பாடல் ஒளிபரும் மேடம்.
1: சரி, ஒரு தத்துவ பாடல் கேட்டுருவோமா?
3: கேட்டுருவோம். நன்றி மேடம்.
1: நன்றி.

0: ஜெயச்சந்திரன் குரலில் ஒலித்தது பஞ்சு அருணாச்சலம் 8 இளையராஜாவின் இசையமைப்பில் 6 to 60 வரை என்ற திரைப்படத்திலிருந்து. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம், நான் மேடம் மணிமாலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: மாதவி படத்திலிருந்து
0: வழங்கிடுவோமா? ஓகே.
1: தேங்க்யூ.

0: டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எம் எஸ் ராஜேஸ்வரி இணைந்து பாடியிருந்த பாடல் கா மு ஷெரீஃப், இயற்றி கே வி மகாதேவனின் இசையமைப்பில் மாதவி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: விவித பாரதி தமிழ் பண்பலைக்கு வணக்கம். சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: முதல் மரியாதை படத்திலிருந்து வெட்டி வேறு வாசம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குமா, அந்த பாடல் ஏன் பிடிக்குன்னு கேளுங்களேன்.
0: சொல்லுங்க.
1: அதாவது இந்த பாடல் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து முதல்மறை படத்துல வந்தது. அப்போ இந்த பாடலை அறிமுகப்படுத்தி இவரு வைரமுத்து வந்து பேசுவார், இந்த பாட்டு அறிமுகத்துக்கு அதுல பேசுவார். அதாவது

0: பூவுக்கு வாசம் இருக்கிறது வேருக்கு வாசம் இருக்கிறதா ஒரு கேள்வி கேட்பாரு. இருக்கிறது அதுதான் வெட்டி வேறுன்னு
1: சொல்லுவாரு.
0: இந்த பாட்டு ரொம்ப பிரபலம். இந்த அருமையான பாட்டை ஒளிபரப்பு வேண்டுமா கேட்டுக்கூடிய நன்றி.
1: நிச்சயமாக நேயர்களே, இப்படி நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. ஆண் நேயர்களாக இருந்தால் 2952-0853 இந்த எண்ணிலும், பெண் நேயர்களாக இருந்தால் 2838-9871 இந்த எண்ணிலும் தொடர்பு கொள்ளுங்கள். முன்னாடி 044 என்ற எண்ணை இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் வழங்கி கொண்டிருக்கிற பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதே நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து நம்முடைய நேயருடைய விருப்ப பாடலான முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறுகிறது. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்க, வைரமுத்து இயற்றியிருக்க, இளையராஜாவின் இசையமைப்பில்

0: என்ற பாடல் சொல்லுங்க.
1: நிச்சயமா உங்களுக்காக அதுவும் அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. நன்றி. நிழல் நிஜமாகிறது. இந்த திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் இணைந்து பாடியிருக்க கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: குடியுள்ள கோயில்மா, நான் யார் நீ யார் அந்த பாடல்மா.
1: சரி, வழங்கிடலாங்க.
0: பித்தன் எம்ஜிஆருக்கு முதல்ல என்ன பாட்டுமா?
1: என்னங்க?
0: புனர்பித்தன்.
1: ஆ சரி சரி, ஓகே, தகவலுக்கு நன்றி.
0: முதல் முறை எழுதின பாட்டு எம்ஜிஆர்.
1: தகவலுக்கு நன்றி. நம்முடைய நேயர் விரும்பி கேட்ட பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது. எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் இந்த பாடல் இடம்பெறுகிறது. நேயர்களே, நீங்களும் இதை மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலை உடனடியாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. 2952 0853 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், 2838 9871 இந்த எண்ணில் பெண் நேயர்களும் பங்கு பெறலாம். இதற்கு முன்னாடி 044 என்ற எண்ணை முன்னிணைப்பாக இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். இப்போது நம்முடைய நேயர் விரும்பி கேட்ட பாடல் நாமளும் அவரோட சேர்ந்து ரசிச்சிருவோமா?

0: நான் யார், நான் யார், நீ யார்.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: நான் கும்பகோணத்துல இருந்து மீனாட்சி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
2: மலையராமத்துல இருந்து சின்ன பொண்ணு சேல அந்த பாட்டு வேணும்.
1: கேட்டலாமா?
2: ஆ, பாடலாம்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, என்னாச்சு? நம்முடைய நேயர் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. வணக்கம், கேட்குதா நான் பேசுகிறது? சரி, என்னன்னு தெரில, அவங்க பேசலை. இப்போது நாம் ஒரு பாடல் கேட்டுடலாம். அதாவது ஹயாத் பாஷா ரெட் ஹில்ஸ்லேருந்து அவங்க ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. என்ன பாடல் அப்படின்னா, பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருப்பது, கண்ணதாசன் இயற்று, விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில்.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி.
1: நான் உங்கள் மக்களிசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
2: வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம்மா, விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம்மா.
2: யார் பேசுறீங்கம்மா? திருவெட்டியூர்ல இருந்து. என்ன பாட்டு வேணும்?
3: படம் தியாகம். பாட்டு வந்து நல்லவர்கள் ஒன்று மனசாக்கி அந்த பாட்டு
2: கேட்டுருவோமா?
3: கேட்டுமா, நன்றிமா.

அதற்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே,

0: கேட்ட பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தது. கண்ணதாசன் எற்று இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலித்தது.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட

0: எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: சிறகம்பத்தி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய
4: நேரம் 1:44:15. நேயர்கள் இதுவரை கேட்டது பாடல் உங்கள் சாய்ஸ். இன்னும் சில நொடிகளில் 1:45 தமிழ்ச் செய்திகள் இடம்பெறும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில், சர்வதேச அளவில் இந்தியா தனது விண்வெளித்துறையை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார். இத்தினத்தையொட்டி இத்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர், உலகளாவிய விண்வெளித்துறையின் முன்னணி சக்தியாக இந்தியா திகழ வேண்டுமென அறிவுறுத்தினார். இதற்கான சூழலை கட்டமைக்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதியேற்க வேண்டும் என்றார். உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு நாடுகளின் வரிசையில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சாதனையின் மூலம் இது சாத்தியமானதாக குறிப்பிட்ட அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ள செய்தியில், தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நாட்டு தலைவர்கள் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இத்துறைசார் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதாகவும் இப்பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் கூறியுள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதற்கு விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அமைச்சர், இத்துறை சீர்திருத்தங்கள் புத்தொழில் நிறுவனங்களுக்கு நல்வாய்ப்பாக திகழ்கிறது என்றார். நாட்டில் விண்வெளித்துறையின் அபரிமிதமான வளர்ச்சி விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சாமானிய மக்களின் வாழ்வில் முக்கிய பங்காற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் விண்வெளி பயணம் நிலவு தொடங்கி சூரியன் மற்றும் அதற்கு அப்பாலும் நீண்டு வருவதாக கூறியுள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மனித வாழ்வில் ஒரு அன்றாட நிகழ்வாக திகழ வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சைக்கிள் பேரணி நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், மிதிவண்டி பயணம் என்பது ஃபிட் இண்டியா இயக்கத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்றார். நாடு முழுவதும் 1800 நகரங்களில் நடைபெற்ற இப்பேரணியில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உடல் தகுதி மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனிடையே இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு விளையாட்டுகள், புதுமை தொழில்நுட்பம், விளையாட்டு உபகரண உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யாவில் நடைபெறும் 27வது இந்திய ரஷ்ய ஆணையக் கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு

0: அமைச்சர் ஷெர்ஜி லாவ்ரோவை சந்திக்கும் அமைச்சர் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் 50 முதுநிலை கோவில்களில் பக்தர்கள் கைபேசிகளை எடுத்துச் செல்லக்கூடாது என்கிற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும், அதனை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை நகரில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக திருப்புகள் குழு தயாரித்து அளித்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்குழு 17 மாதங்கள் பல்வேறு கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் தரவுகள் மூலம் தனது அறிக்கையை தயாரித்துள்ள நிலையில், அதன் பரிந்துரைகள் பருவமழை தொடங்குவதற்கு முன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் 1736 கணக்கெடுப்பாளர்களும் 275 மேற்பார்வையாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கணக்கெடுப்பு பணியாளர்கள் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றார். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று 12,883 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 86.53 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 8 நாட்களாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து தொரப்பள்ளி சாலையில் யானை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதியை எச்சரிக்கையுடன் கடக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூல திருநாள் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவாணர் திருக்கோவிலில் நடைபெற்றது. ஆவணி மூல திருநாளின் 11ஆவது நாளான நேற்று இரவு கருவூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகரர், பாண்டியராஜா, சண்டிகேஸ்வரர், தாமிரபரணி அம்பாள், அகஸ்தியர் உள்ளிட்டர் பல்லாக்கில் நெல்லையப்பர் கோவிலிருந்து மானூருக்கு எழுந்தறிஞர். மானூர் அம்பல தெருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருவண்ணாமலை ஆரணி அருள்மிகு காமக்கூர் சுயம்பு சந்திரசேகர் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய மண்டலாபிஷேகம் இன்று நிறைவடைந்தது. இவற்றில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்கான

0: முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேளாங்கண்ணியில் பக்தர்களின் வசதிக்காக இரண்டு மிகப்பெரிய புதிய திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. 100,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆலய வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான கலையரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. பல்வேறு புகழ்பெற்ற இந்த பேராலயத்தில் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த ஆண்டு திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது. திருவிழாவை முன்னிட்டு தற்போது ஆலயத்தை சுத்தம் செய்து சாரம் அமைத்து வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்றிரவு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதியில் பங்கேற்க முடியும். கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்திருந்தது. ஸ்லோவாக்கியாவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சிலாதர் வெள்ளிப்பதக்கத்தையும் தன்வி குண்டேஷ் மற்றும் கோமல் ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தட்சிணேஸ்வரர் சுரேஷ் ஜோர்டானின் அபிதல்லா ஷெல்பேயை இன்றிரவு எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இதனை தொடர்ந்து 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் திரைப்பட பாடல்கள் ஆர்ஜேவோட ஸ்டைலில் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் இடம்பெறும். 3 மணி முதல் 4 மணி வரை வர்ணஜாலமாக பாடல்கள் உங்களுக்காக வலம் வரும். 4 முதல் 5 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரு கேம் ஷோ உங்களுக்காக காத்துட்ருக்கு எப்பவும் போல. 5 மணி முதல் 5:45 வரை பூந்தென்றலாக நிகழ்ச்சி மலரவிருக்கிறது. 5:45 முதல் 5:55 வரை ஸ்பைஸும், அதனைத் தொடர்ந்து மீண்டும் பூந்தென்றல் நிகழ்ச்சி தொடரும். 6 மணியிலிருந்து 6:30 வரை பக்தி மாலை இடம்பெறும். நிலையத்தில் நேரம் 1:56:30.

0: கட்டுப்பாடு.
1: ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து, சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா, பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
0: ஏன் காசி அக்கா இப்படி சொல்ற?
1: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
0: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டு மில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
1: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கமா?
0: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.
2: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியில் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம். நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் மணி சர்மாவின் இசையில் வைரமுத்து வருகிற எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில். யூத் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எல்லாமே சந்தோஷம், மகிழ்ச்சி, அப்புறம் புன்னகை, இது சார்ந்த பாடல்கள் தான் நிகழ்ச்சியை நம்ம கேட்க போகிறோம். இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இசையோடு இணைந்திருங்கள் நீங்கள், இசையோடு இணைந்திருங்கள் நீங்கள்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணைப்பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் FM.
2: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना. शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
3: ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण.
1: நேரம் 2:10. கேட்டுட்டு இருங்க 102.3 விவேத் பாரதி தமிழ் FM மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். எங்கள் செயல் நிகழ்ச்சி கேட்டுட்டுருக்கீங்க. மகிழ்ச்சியான பாட்டு, ஒரு புன்னகையான பாட்டு, இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் வைரமுத்து வரிகளில் கேகேவும் பிரசாந்தியும் பாடிய பாடல் 12B திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்ருக்கேன். இன்றும் 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

12:15 அப்படின்னு சொல்ல முடியாது, 2:15. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் வைரமுத்துடைய வரிகளில் ஹரிச்சரணம் ஷாஷஹா திருப்பாதியும் பாடிய பாடல் 24 திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டுட்ருக்கீங்க 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலை.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

நேரம் 2:20. கேட்டுட்டு 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் நேற்று முழுமையான கொண்டாட்டம். ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் கே செல்வ பாரதியினுடைய வரிகளில் ஹரிஹரனையும் ஷவியாவையும் பாடிய பாடல் முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலை. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனந்தமான பாட்டு, ஒரு ஜாலியான பாட்டு, ஒரு புன்னகையான பாட்டு, இப்படி நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் பி ஜெயச்சந்திரனும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் வைதேகி காத்திருந்தாள். திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. புன்னகை மகிழ்ச்சி ஆனந்தம் இது தொடர்பான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நிறைய பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், பர்வதவர்த்தினி, ராஜ் மாணிக்கம், கோபி, சாந்தி, ரமேஷ், அப்புறம் அந்தோனி ராஜ் காட்டுப்பக்கத்திலிருந்து, ரங்கராஜன், சந்தோஷம், ஆனந்தம் ஆரம்ப பாடல் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லி டி நகர்லேருந்து அனுப்பியிருக்காருங்க. முரளிதரன் விழுப்புரம், அப்புறம் வந்து கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து ஞாயிறு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் ஜமுனா ராணி ராஜேஸ்வரி குழுவினர் பாடிய பாடல் நாயகன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆளவந்தான் திரைப்படத்துல இருந்து காத்துட்டு இருக்கு. கமல்ஹாசனும் மகாலட்சுமியும் பாடிய பாடல் வைரமுத்துடைய வரிகள். இணைந்து கேட்போம் 102.3 தமிழ் FM. மனங்களில் என்னென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

0: அவள் மொத்த மொத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
1: மகன் சொன்னாரா?

நேரம் 2:43. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வேத பாரதி தமிழ் எஃப்எம் வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆதித்யன் இசையில் மனோவினுடைய குரல்ல ரோஜா மலரை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வேத பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 2:48. நிகழ்ச்சியில் முகநூல் பகுதியின் வழியாக எஸ்பி கங்கா வேப்பம்பட்டிலிருந்து இணைஞ்சிருக்காருங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து கலீல் அகமத் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலிருந்து பி புஷ்பா பம்மலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலைத்துறைராஜன் சுந்தரன் பெருமாள் சுந்தர பெருமாள் கலைத்துறைராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், பர்வதவர்த்தினி எல்லாரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. புலமை பித்தனுடைய வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், குரலில் எம் எஸ்

0: விஸ்வநாதன் இசையில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு. நான் உங்கள் அன்பு செல்வா.
1: சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்ச பாப்பா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்ச பாப்பா.

என்றே நெஞ்சம் மயங்கும், பூவை போல சிரிக்கும் உன்னை

சிப்பி என்ன பெருமை, சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை, எங்கே நன்மை.

0: கேட்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடர்வது மிஷன் இந்திரதனுஷ்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று மிஷன் இந்திரதனுஷ் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் தடுப்பூசிகள் பொது சுகாதார மேம்பாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. தடுப்பூசியானது நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து நோய் தொற்று ஏற்படும் அபாயங்களை குறைத்து ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுகிறது. அது மக்களின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பை உருவாக்குகிறது. தடுப்பூசிகள் இந்தியாவில் பெரியமையை ஒழித்து தாய் மற்றும் பச்சிளங்குழந்தைகளுக்கான டெட்டனஸ் நோய்களையும் நீக்கியுள்ளன. அவை குழந்தை இறப்பு விகிதங்கள், தட்டம்மை, ரூபெல்லா மற்றும் காசநோய் ஆகியவற்றை குறைத்துள்ளன. கோவிட் 19 காலகட்டத்தில் உலகின் மருந்தகமான இந்தியா உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மற்றும் உரிமம் பெற்ற இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் உட்பட 200 கோடிக்கும் அதிகமான கோவிட் 19 தடுப்பூசி டோஸ்களை வழங்கியது. 2026 இந்திய அரசு 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பதற்காக நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தையும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டெட்டனஸ் டிப்தீரியா தடுப்பூசியையும் அறிமுகப்படுத்தியது. இந்தியாவின் வலுவான உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் அதாவது UIP, பொது நிதியுதவி பெறும் சுகாதார மையங்களின் பரந்த வலையமைப்பு, பணியாளர்கள், குளிர்பதன சங்கிலி, உள்கட்டமைப்பு மற்றும் வலுவான டிஜிட்டல் வலையமைப்பு ஆகியவை நல்ல பலன்களை அளித்துள்ளன. முழுமையான நோய் தடுப்பு பாதுகாப்பானது 2015 62% இருந்தது. ஜனவரி 2026 நிலவரப்படி 98.4% அது உயர்ந்துள்ளது. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் தடுப்பூசி போடப்படாத குழந்தைகளின் சதவீதம் 2023 0.11% இருந்தது. 2024 அது 0.06% குறைந்துள்ளது. தடுப்பூசிக்கு முன்னுரிமை அளிப்பதில் இந்தியாவுக்கு நீண்ட வரலாறு உண்டு. மேலும் உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் பொது சுகாதாரத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக அதிக தடுப்பூசி விகிதங்களை அடைய அது தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. தாய்மார்கள் தங்கள் குழந்தைகள் பிறக்கும் போது அவர்களுக்கு ஆன்டிபாடிகளை அளிக்கின்றனர். இருப்பினும் கர்ப்பம் மற்றும் தாய்ப்பால் வழியாக தாயிடமிருந்து குழந்தைக்கு கடத்தப்படும் இந்த ஆன்டிபாடிகள் பச்சிளங்குழந்தையின் வாழ்க்கையின் முதல் சில மாதங்களுக்கு மட்டுமே நோய் எதிர்ப்பு பாதுகாப்பை வழங்குகின்றன. குழந்தைகளையும் கை குழந்தைகளையும் கிருமிகள் மற்றும் உயிருக்கு ஆபத்தான நோய்களிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசிகள் இன்றியமையாதவை. குழந்தைகளுக்கு நோய்கள் பரவும் முன்பே, அதாவது அவர்கள் வாழ்க்கையின் முதல் 12 முதல் 18 மாதங்களுக்குள் தடுப்பூசிகளை போடுவது சிறந்தது. 1985 தொடங்கப்பட்டு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு பல்வேறு நோய்களுக்கு எதிரான இலவச தடுப்பூசிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2.9 கோடி கர்ப்பிணி பெண்களையும் 2.54 கோடி பச்சிளம் குழந்தைகளையும் சென்றடைகிறது. UIP அமைப்பானது பச்சிளம் குழந்தைகள், சிறுவர்கள், வளர் இளம் பருவத்தினர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு 12 நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்காக தடுப்பூசிகளை வழங்குகிறது. உயிருக்கு ஆபத்தான நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெற சரியான நேரத்தில் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வது அவசியம். தடுப்பூசி போடப்படாத அல்லது பகுதி அளவு தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை சென்றடைவதற்காக அரசாங்கம் 2015 மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அமைச்சகங்களுக்கு இடையேயான அதிக ஒருங்கிணைப்புடன் தீவிரப்படுத்தப்பட்ட மிஷன் இந்திரதனுஷ் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. வழக்கமான தடுப்பூசி சேவைகளை வலுப்படுத்துவதன் மூலமும் எளிதில் சென்றடைய முடியாத மக்களை குறிவைப்பதன் மூலமும் ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டத்தின் அதாவது UIP-இன் கீழ் 90% அதிகமான முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பு அளவை அடைவதே இந்த திட்டங்களின் நோக்கமாகும். இதுவரை மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தின் 12 கட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் 765 மாவட்டங்களில் 5.46 கோடி பச்சிளம் குழந்தைகளுக்கும் 1.32 கோடி கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது.

0: நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று மிஷன் இந்திரதனுஷ் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இன் வர்ணஜாலம்.
1: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டு இருங்க, 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் நான் முத்துக்குமாருடைய வரிகளை யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கார்த்திக்கும் ரஞ்சித்தும் பாடிய பாடல் சண்டக்கோழி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக. இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் கபிலனுடைய வரிகளை கேட்க போறீங்க. உதித் நாராயணும் சாதனா சர்க்கமும் பாடிய அந்த பாடல் பம்பரக்கனாலை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம்.

வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையில் கேட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி 101.6 கும்பகோணம் பண்பலையில் கேட்டுட்டு இருக்கீங்க. 100.4 வேலூர் பண்பலையிலும் கேட்டுட்டு இருக்கீங்க. 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டிருக்கீங்க. இப்போ உங்க எல்லாருக்காகவும் வித்யாசாகருடைய இசையில கபிலனுடைய வரிகளில் சங்கர் மகாதேவனும் அனுராதா ஸ்ரீராமும் பாடிய பாடல் மஜா திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கேன். இந்த கேட்போம் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: 3:17. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக நான் முத்துக்குமாருடைய வரிகளில் விஜய் ஆண்டனியுடைய இசையில சுக்விந்தர் சிங்கும் காயத்ரியும் பாடிய பாடல் டிஷும் திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க யாரும் சண்டை போடாதீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: Welcome to the club.

ஜாலியான பாட்டெலாம் கேட்டுட்ருக்கோங்க. 3:21 இந்த நிகழ்ச்சியை 102.3 வித் பாரதி தமிழகம்ல கேட்டுட்டுறீங்க. 101.6 கும்பகோணம் பண்பலையில் கேட்டுட்டீங்க. 100.4 வேலூர் பண்பலையில் கேட்டுட்டீங்க. 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் கேட்டுட்டுருக்கீங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் உடைய இசையில் ஜெஸி கிஃப்டும் கே கேவும் ஸ்ரேயா கோஷலும் சைந்தவியும் பாடிய பாடல் அன்னியன் திரைப்படத்தை வந்து உங்களுக்காக காத்துட்ருக்குங்க. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: மூன்று மணி 27 நிமிடம் கேட்டுட்டு 102.3 பாரதி தமிழ் பண்பலை. தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில் நாம் முத்துக்குமாருடைய வரிகளை ஜெசி கிஃப்டும் வடிவேலும் கிரேஸும் பாடிய பாடல் 6 திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். இருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு. இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம்.
1: மாமே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு மாமே. உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: சொல்லுடமக்கிறா துறவ வாய
1: கம்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அனல் பறக்கும் தெரிஞ்சுக்கடா பேமாயே சர்வோச்சக்கா சவுண்ட் விட்டா சுத்தி சுத்தி சவுண்ட் விட்டா கூட்டத்துல கல்லு பறக்கும் புரிஞ்சுக்கடா சோமானே.

வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையும் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிமானுடைய இசையில் திரை வண்ணனுடைய வரிகளில் ரஞ்சித்தும் சுஜாதாவும் பாடிய பாடல் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்திருக்கிறேன். இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேர்ட் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றிட்டு முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இவன் சங்கர் ராஜாவின் இசையில் நான் முத்துக்குமாருடைய வரிகளில் சங்கர் மகாதேவனுடைய குரலை கேட்க போறோம். திமுரு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி வர்ணச்சாலம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில் பா விஜயுடைய அவர்கள் திப்புவினுடைய குரலை கேட்க போறோம். உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு, 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 104 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்புத்தூர் பண்பலையிலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவும் இந்த பாடல்

வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல். யுவன் சங்கர் ராஜாவின் இசை, லா முத்துக்குமாருடைய வரிகளில், சங்கர் மகாதேவனுடைய குரல்ல, வேல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நேரம் 3:53. இந்த வர்ணஜாலம் நிகழ்ச்சியில முரளிதரன் விழுப்புரம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்காரு. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நடராஜன் சுப்பையா புத்தகரத்துல இருந்து நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்காங்க. பர்வத வர்த்தினி இணைஞ்சிருந்தாங்க. எஸ் எஸ் செந்தில் கண்ணன் ஷோபா நிகழ்ச்சியோட இணைஞ்சிருந்தாங்க. அப்பர்ணா பேரளம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருந்தாங்க. ரெட்டில்ஸ் ஹயத் பாஷா நிகழ்ச்சியோட இணைஞ்சிருந்திருக்காரு. அப்புறம் அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் நிகழ்ச்சி வார்த்தைக்கு சொல்லியிருக்காருங்க. முகமது பிலால் ஐநாவரத்தில் அந்த நிகழ்ச்சி வார்த்தைக்கு சொல்லியிருக்காரு. வேல்முருகன் ஜடேரி வேல்முருகன் நிகழ்ச்சி வார்த்தைக்கு சொல்லியிருக்காரு. பழனி கவிதா நிகழ்ச்சி வார்த்தைக்கு சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் துரை நிகழ்ச்சிக்கு வார்த்தைக்கு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். இணைந்திருப்போம் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். மேலப்பேடு வி தயாளன் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்காருங்க. ஹரிஹரன் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருந்தாரு. இதுவரை நிகழ்ச்சி கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிட்டவங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நம்ம சொல் விளையாட்டு தான் நடப்புறோம். ஒரு சொல் நான் மனசில் நினைச்சிப்பேன், அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய குழுலாம் கொடுப்பேன். அதெல்லாம் வச்சு நீங்கள் சரியாக கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சியில் ஒரு முதல் சொல் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க, 5 சொல். இந்த சொல் வந்து ஒரு தண்ணீர் தொடர்பான சொல் அப்படின்னு சொல்லலாம். இதில் முதல் 2 அதாவது நேரடியான தொடர்பு அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆழமாக யோசித்து ஒரு அந்த தொடர்பை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். தண்ணீருடன் தொடர்புடைய சொல் 5 சொல். முதல் 2 வீட்டுடன் தொடர்புடைய சொல். முதல் 1 ஒரு மொழியாக இருக்குங்க. 3, 4, 5 அதாவது இறுதி 3 நாட்களுடன் தொடர்புடைய சொல். 3வது 1 ஒரு மொழி. ஒட்டுமொத்தமாக 5 சொல். யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். 0444 சேர்த்து டயல் பண்ணுங்க. 2952-0853-2838-3871 இந்த எண்ணில் கால் பண்ணுங்க. ஏஆர் ரஹ்மானின் இசையில் நான் முத்துக்குமாருடைய வரிகளை எஸ்பி பாலசுப்ரமணியமும் பென்னியும் ராயனாக் அப்புறம் குழுவினர் எல்லோரும் பாடிய பாடல் சிவாஜி திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கேன். இந்த 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: cool.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இங்கே நாம் சொல் விளையாடி விளையாடிட்டுருக்கோம். ஒரு சொல் நான் மனசு நினச்சிப்பேன், அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய குழுலாம் கொடுப்பேன், அதெல்லாம் வச்சு நீங்கள் சரியாக கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சியினுடைய முதல் சொல் சொல்லியிருந்தேன், ஐந்து எழுத்து சொல். இது வந்து தண்ணீருடன் தொடர்புடைய சொல்னு சொல்லியிருந்தேன். முதல் இரண்டு எழுத்து வீட்டுடன் தொடர்புடையது. முதல் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருந்தேன். மூன்று நான்கு ஐந்து நாட்களுடன் தொடர்புடையது. மூன்றாவது எழுத்தும் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருந்தேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 044 2952 3852 2 8 3 8 9 7 1 வணக்கம். 102.3 வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார். கும்பகோணம் பிஎம் சரவணன் பேசுகிறேன்
1: சார். சரவணன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேங்க. பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: குடியிருப்பு சார்.
1: குடியிருப்பு கிட்டத்தட்ட நெருக்கமாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் நல்ல முயற்சி. நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு, ரொம்ப நன்றி. வணக்கம். 102.3
3: வணக்கம்.
1: வணக்கம்
3: வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் ரெண்டு சேர்ந்த அஹாக் பாஷா ஜெய்புனி சார்.
1: சொல்லுங்க சார்.
3: சார் மறுபடியும் ஒரே ரிப்பீட் பண்ணுங்க.
1: ஐந்து எழுத்து சொல் சரிங்களா, தமிழ்ல ஒரு ஐந்து எழுத்து சொல். இதுல வந்து முதல் இரண்டு எழுத்து வந்து வீட்டுடன் தொடர்புடைய ஒரு சொல். முதல் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி, ஒரே எழுத்து தான், ஆனால் அதுக்கு பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. ஒரே எழுத்து தான் முதல் எழுத்து. அதுக்கப்புறம் இறுதி மூன்று எழுத்து, மூன்று நான்கு ஐந்து எழுத்துக்கள் வந்து நாட்களுடன் தொடர்புடைய சொல்.
3: நான் வந்து குடி தண்ணீர் சொல்லிட்டேன்.
1: குடி தண்ணீர். கிட்டத்தட்ட எல்லாரும் அதை சுற்றி சுற்றி வரீங்க. சூப்பர் சார், நல்லா யோசிச்சிருக்கீங்க.

0: நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. வணக்கம் 102.3
1: சார். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ரவணாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க
1: சார். அந்த இதுக்கு தண்ணீர் சம்பந்தப்பட்டது சொல்லி?
0: ஆமா, இல்ல இல்ல சொல்லல, நீங்க தான் சொல்லணும்.
1: அப்படியே சார். அதுக்கு வந்து சார் வந்து நீர் காற்று கரெக்டா?
0: நீர் காற்று. ஓகே, நல்ல முயற்சி சார், ரொம்ப நன்றி. நேஷில் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பயங்கரமாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். மணி சர்மாவுடைய இசையில பா விஜயுடைய வரிகளை ஏவி ரமணனும் சுஜித்ராவும் பாடிய பாடல் போக்கிரி திரைப்படத்திலிருந்து காட்டிருக்கேன். இந்த பாட்டை கேட்டுகிட்டே முயற்சி பண்ணுங்கள். இணைந்திருப்போம் 102.3 வேத்பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: 4:15. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிறைய பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக இணைஞ்சிருக்காங்க. புழுவப்பாளையம் ஆனந்த முருகன் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாத்திலிருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு வளம்பரம் சொல் விளையாட்டு நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் வணக்கம் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. நன்றிங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் பாடல்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் நலமா நல்லா இருக்கேங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து வெத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிலையும் அனுப்பலாங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணலாம். 04 டயல் பண்ணுங்கள். 2958-5328-3789-7-1. பேசி கொண்டிருந்த அந்த சொல் 5 எழுத்து சொல். இது வந்து தண்ணீர் தொடர்பான சொல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 வீட்டுடன் தொடர்புடையது. 1 எழுத்து 1 எழுத்து 1 மொழி. 3 எழுத்து அதாவது 3, 4, 5 நாட்களுடன் தொடர்புடையது. 3வது எழுத்தும் 1 எழுத்து 1 மொழி. இன்னொரு குழு கொடுக்குறேங்க. 1, 4, 5 அதாவது 1 எழுத்து 2 எழுத்து துணைவியுடன் தொடர்புடைய சொல். இது ஒரு நல்ல குழு கொடுத்துருக்கேன். யாரு கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். வணக்கம் 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சார் சொல்லுங்க.
1: வாங்க வளத்துடன் கேவி ஜெயசீலன் கொலமாடப்பட்டீங்க
0: ஐயா. சொல்லுங்க
1: ஐயா. அது குறிப்பு தயவு சொல்ல முடியுமா ஐயா?
0: 5 எழுத்து சொல். இது வந்து தண்ணீருடன் தொடர்புடைய சொல். 2 எழுத்து வீடுடன் தொடர்புடைய சொல். 1 எழுத்து 1 எழுத்து 1 மொழி. 3, 4, 5 அதாவது 3 எழுத்து நாட்களுடன் தொடர்புடையது. 3வது எழுத்தும் 1 எழுத்து 1 மொழி. 1, 4, 5 துணைவியுடன் தொடர்புடைய சொல்.
1: வெள்ளம்.
0: வெள்ளம் சரி. நல்ல முயற்சி. நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நன்றிங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் 102.3.
1: வணக்கம். சென்னை ஹேமா சார்.
0: ஹேமா மேடம் சொல்லுங்க.
1: குறிப்பு மட்டும் வச்சு நான் கண்டுபிடிச்சேன்.
0: சொல்லுங்க.
1: முதல் எழுத்து தா.
0: சூப்பருங்க.
1: 1, 4, 5 தாரம்.
0: சூப்பருங்க.
1: நடுவில் வேற என்ன சார் சொன்னீங்க அடுத்தது?
0: 3, 4, 5 நாட்களுடன் தொடர்புடையது.
1: வாரம்.
0: வாரம் சூப்பருங்க.
1: சரி இன்னொன்னு நடுவில்
0: 1, 4, 5 துணைவியுடன் தொடர்புடையது சொல்லிட்டீங்களா?
1: அது சொல்லிட்டேன்.
0: ஓகே. 3வது எழுத்து வந்து 1 எழுத்து 1 மொழின்னு சொன்னேன்.
1: 3வது எழுத்து
0: அதான் நீங்க சரியா சொல்லிட்டீங்க. சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க. சரி. ஓ முழுசா நீங்க கண்டுபிடிக்கலையா? என்னங்க
1: இல்லையா குறிப்பு வச்சு வருமா? வேர்டு தான் சொல்றேன். முழுசா கண்டுபிடிக்கல.
0: முழுசா கண்டுபிடிக்கலையா? என்னங்க தாரம் கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்புறம் வேற என்ன கண்டுபிடிச்சீங்க? தாழ்வாரம் அடிச்சு தூள் பண்ணீங்க. சூப்பருங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. சூப்பருங்க. ரொம்ப நன்றி. ஓகே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறதே அவங்க கண்டுபிடிக்கல, அப்புறம் நாம சொல்லி தான் அதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. எப்படிலாம் நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறோம். தாழ்வாரம் அப்படிங்கிற சொல் மிக சரியான சொல். நிறைய பேர் திட்டியிருப்பாங்க, என்னங்க தண்ணீருக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. தாழ்வார பகுதிகளை தான் தண்ணீர் வந்து தேங்கணும் அப்படியே சொல்லிட்டேன். இது வந்து கொஞ்சம் அப்படி சுற்றி தான் அதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும். நேரடியான பொருள் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அப்படி இருந்தோம் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. தாழ்பால் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது, அதனால் வீடுடன் தொடர்புடையதுன்னு சொல்லியிருந்தேன். 1 எழுத்து 1 எழுத்து 1 மொழி. தாங்கிற சொல் தாரம்ன்ற சொல் 1, 4, 5 வருதுங்க. வாரம் அப்படிங்கிற சொல் வருது. நாட்களுடன் தொடர்புடையதுன்னு சொன்னேன். 3, 4, 5 வாரம்ங்கிற ஒரு சொல் வருது. அட்டகாசமாக கண்டுபிடிச்சேன். இதில் வாழ் அப்படிங்கிற சொல் கூட இதுக்குள்ளே இருக்குங்க. அட்டகாசமாக தாழ்வாரம் அப்படிங்கிற பதிலை கண்டுபிடிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த சொல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது வந்து ஒரு 6 எழுத்து சொல். இது யாருக்குமே வரக்கூடாத ஒரு சொல். எப்படி பயங்கரமாக பயமுத்தனம் வருங்க. 6 எழுத்து சொல். இது யாருக்குமே வரக்கூடாத ஒரு சொல். சரி 2 எழுத்து முக்கியமாக இந்த சொல் விளையாட்டில் வரக்கூடாத சொல் அப்படின்னு வச்சுப்போம். 2 எழுத்து தவறுகள் தவறுகளுடன் தொடர்புடைய சொல். 2 எழுத்து அப்புறம் 3, 2 வந்து விலங்குடன் தொடர்புடைய சொல். இது ஒரு எளிமையாக கண்டுபிடிச்சலாம். 2 எழுத்தில் ஒரு விலங்குடைய பெயர் அப்படி தானே. 3, 2 விலங்குடன் தொடர்புடைய சொல். 3, 4

ஆறு. இந்த நாலு எழுத்தும் எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 3, 4, 5, 6, அதாவது இறுதி நான்கு எழுத்து எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 3, 1, 6, இதுவும் நாட்களுடன் தொடர்புடைய சொல். இப்போ தான் நம்ம நாட்களுடன் தொடர்புடைய சொல் ஒன்று பார்த்தோம், கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சொல். 3, 1, 6, இது நாட்களுடன் தொடர்புடைய சொல். ஒட்டுமொத்தமாக 6 எழுத்து சொல். இது வந்த சொல் வந்து யாருக்கும் வரக்கூடாத, ஏற்படக்கூடாத ஒரு சொல் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.

0: 4:26 கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். சொல் விளையாடி விளையாடிட்டு இருக்கோம். ஒரு சொல் நான் மனசுல நினைச்சு அந்த சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய குழுலாம் கொடுப்பேன். அதெல்லாம் வச்சு நீங்க சரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் இறுதியாக பேசிக்கொண்டிருந்த அந்த சொல் 6 சொல், இது வந்து தவறுகளுடன் தொடர்புடைய சொல் அப்படின்லாம் சொல்ல, ஒட்டு மொத்தமாக என்ன சொல்லியிருந்தோன்னா இது நமக்கு வரக்கூடாத ஒரு சொல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல் 2 தவறுகளுடன் தொடர்புடையது, 3-2 விலங்குடன் தொடர்புடைய சொல், 3-4-5-6 அதாவது இறுதி 4 எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், 3-1-6 இது நாட்களுடன் தொடர்புடைய சொல், 0-4-4 சதுரல் பண்ணுங்க 2-9-5-2 0-8-5-3-2-8-3-8-9-8-7 இந்த எண்களுக்கு கால் பண்ணி என்ன நீங்க விளையாடுங்க. வணக்கம். 102.3 வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் சார்.
0: சூப்பர் மேடம், சொல்லுங்க.
1: நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சொல்வதற்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
0: ஓகே மேம், நன்றி மேடம், சொல்லுங்க.
1: தடுமாற்றம்
0: அடிச்சு தூள் பண்ணீங்க, சூப்பருங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. தடுமாற்றம் அப்படிங்கிற சொல் மிக சரியான சொல், இல்ல மாடு அப்படிங்கிற ஒரு விலங்கு வருதுங்க 3-2 அதை வச்சு சூப்பரா கண்டுபிடிச்சிருக்காங்க. தடு அப்படிங்கிற சொல் வருது, தவறுகள் பாத்தீங்கன்னா தயவுசெய்து தடுங்க. அதாவது நமக்கு என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காம கொஞ்சம் அப்படி போராடுற குணத்தோட நம்ம வாழ்றது ரொம்ப நல்லதுங்க. மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்படாதீங்க, தப்புனா தப்பு சரினா சரி, ஒரு சின்ன முயற்சியாவது நாம் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும், அது நல்ல விஷயமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பல பேருக்கு அதாவது உண்மையாக வாழணும்னு நினைக்கிறவங்க, நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் கொஞ்சம் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கணும். 3-4-5-6 அதாவது மாற்றம் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்குங்க. எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 3-1-6 நாட்களுடன் தொடர்புடையது, மாதம் அப்படிங்கிற சொல் இதில் வருதுங்க. இந்த அட்டகாசமான சொல்ல சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு சொல் காத்துட்டு இருக்கு, இது வந்து 6 சொல். இதில் வந்து முதல் 2 வந்து இதை மாற்றணும்னு எல்லாருமே ஆசைப்படுற ஒரு சொல், எல்லோரும் மாற்றணும்னு நினைக்கிற சொல் முதல் 2 சொல். ஒட்டு மொத்தமாக 6 சொல், இதில் வந்து 3-5-6 இது ஒரு ஜாலியான ஒரு குழு கொடுக்குறேங்க, தண்ணீருடன் தொடர்புடைய சொல். ஆனால் 3-5-6 தண்ணீருடன் தொடர்புடையது, இது நான் ஜாலியான ஒரு குழுவாக தான் கொடுத்துருக்கேன். 6-3 இது வந்து சேர்த்தலுடன் தொடர்புடைய சொல், 6-3 சேர்த்தல் என்ற சொல்லோடு தொடர்புடைய சொல். யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்திருக்கிறேன். இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான

மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3

4:36 கேட்டுட்ருங்க 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ரெட்டியல்ஸ் ஹயத் பாஷா நிகழ்ச்சியில் சிந்திக்க வைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோமசுந்தர பிரபு பழைய வண்ணரப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கோபால் சாமல்பட்டியிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அந்த தடுமாற்றம் அப்படிங்கிற சொல்ல சரியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலப்படு வி தேலன் இனிய மாலை வணக்கம், ஆட்டம் பட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குமார் இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்கார் கோவில்பட்டியிலிருந்து உதயகுமார். மீரா வெங்கட்ராமன் தடுமாற்றம் அப்படிங்கிற சொல்ல சரியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் தடுமாற்றம் அப்படிங்கிற சொல்ல சரியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பாலு விசாலாட்சி ஆட்டம் பாட்டம் அமர்க்கலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாதஸ்வரம் பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திலகவதி மீனாட்சி ஆடுதுறையிலிருந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முல்லை இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பயங்கரமாக அட்டகாசமாக வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: 4:38 ஆயிட்டு இருக்குங்க. நிகழ்ச்சியில் இறுதியாக பேசிக்கொண்டிருந்த அந்த சொல் 6 எழுத்து சொல்லுங்க. அதில் வந்து முதல் 2 எழுத்து நாம் மாற்றணும்னு நினைக்கிற ஒரு சொல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3, 5, 6 இதை வந்து தண்ணீருடன் தொடர்புடையது, ஒரு ஜாலியான குழு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 6, 3 சேர்த்தலுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருந்தேன். வணக்கம், 102.3 வித் பாரதி தமிழ். வணக்கம்.
1: வணக்கம் சார். சந்திரசேகர் வேலூர் கட்பாடிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். குரல் எல்லாம் மாறி சும்மா பழைய செல்வாவா வந்து.
0: சரி, ஓகே, சொல்லுங்க. பதில் கண்டுபிடிச்சிங்களா
1: சார்? நீங்க முதல் 2 எழுத்து மாத்தணும், நீங்க ஒட்டுமொத்த 6 எழுத்துக்கான க்ளூ சொல்லுங்களேன்.
0: ஒட்டுமொத்த 6 எழுத்துக்கான க்ளூ நான் வந்து கொடுக்கல, ஆனால் இதுல இருந்தா நீங்க கண்டுபிடிக்கணும். முதல் 2 எழுத்து வந்து நம்ம மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சொல். ஆமா ஆமா,
1: ஆமா,
0: ஒட்டு மொத்தமா இல்ல, இதுலயே கண்டுபிடிங்க. அப்படி வருதா? சரி, ஓகே சார், நல்ல முயற்சி. நன்றி நேஷ கலந்துருக்கு, ரொம்ப நன்றி. வணக்கம், 102.3 04 சேர்த்து பண்ணுங்க. 2952-5352-3-8-3-8-9-8-7-1 மற்றவங்களோட சேராத ஒரு தனித்தன்மை அப்படின்னு சொல்லாமா ஒட்டுமொத்த குழு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒட்டுமொத்த குழு நான் சொல்ல போய் சில நேரத்தில் பதிலே சொல்கிற மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன். நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு. ஸ்ரீகாந்த் தேவாவினுடைய இசையில் நாமத்துக்குமாருடைய வரிகளில் சங்கர் மகாதேவன், அப்புறம் மகாலட்சுமி, அப்புறம் செந்தில் தாஸ் எல்லாரும் பாடின பாட்டு தெனாவட்டு திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டுருக்கீங்க. 100.1 கும்பகோணம் பண்பலையில் கேட்டுருக்கீங்க. 100.4 வேலூர் பண்பலையில் கேட்டுட்டுருக்கீங்க. 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் கேட்டுட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் இறுதியாக பேசிக்கொண்டிருந்த அந்த சொல் 6 எழுத்து சொல் முதல் 2 எழுத்து மாற்ற வேண்டும் அப்படின்னு எல்லாருமே முயற்சி பண்ணுற ஒரு சொல் அப்படிங்கிறதுலாம் நான் கொடுத்த குழு 3, 5, 6 இது வந்து தண்ணீருடன் தொடர்புடைய சொல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 6, 3 சேர்த்தலுடன் தொடர்புடைய சொல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பதில் சொல்லிடுவாங்களா சொல்லுவாங்களா? வணக்கம் வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவசுப்ரமணியன்
0: சார். நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. பதில்
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: சரி, ஓகே. சொல் விளையாடி விளையாடிட்டு இருக்கோம். ஒரு 6 எழுத்து சொல் நான் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். அதுல முதல் 2 எழுத்து வந்து மாற்ற வேண்டும் அப்படின்னு நாம் எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். 3, 5, 6 அதாவது 3வது எழுத்து 5வது எழுத்து 6வது எழுத்து இது தண்ணீருடன் தொடர்புடைய சொல். 6, 3 இது வந்து சேர்த்தலுடன் தொடர்புடைய சொல். ஒட்டுமொத்தமாக 6 எழுத்து சொல், அது என்ன சொல் அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்களா? இல்லை, முதல் 2 எழுத்து நாம் எல்லாருமே மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சொல். முதல் 2 எழுத்து
1: வேறுபாடா?
0: சரி, நல்ல முயற்சி சார். நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு, ரொம்ப நன்றி. சூப்பராக யோசிச்சுட்டு இருக்காங்க, நீங்களும் யோசிச்சு பதில் சொல்லுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு. பேராண்மை திரைப்படத்திலிருந்து வைரமுத்துனுடைய வரிகளை வித்யாசாகருடைய சேலை கேகேவும் ஜெசி கிஃப்டும் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நேரம் 4:52. கேட்டுட்ருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் சொல் விளையாட்டு தான் விளையாடிட்டு இருந்தோம். இறுதியாக ஒரு சொல் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். வணக்கம், 102.3. வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? பத்மாவதி மேடம், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் மேடம், சொல்லுங்க. சிரிப்பு வந்துச்சா உங்களுக்கு? ஏன் அப்படி வருது உங்களுக்கு? அப்படி வரீங்க, சரி சூப்பருங்க மேடம். சோ மொத்தத்துல இப்ப நீங்க சொல் விளையாட்டுல கலந்துக்கு வரல, வேற ஏதோ கதை பேச வந்திருக்கீங்க, அதானே? பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சொல்லு சார் பாப்போம்.
0: ஓ, திரும்ப சொல்லணுமா? சரி ஓகே. 6 சொல், இதில் வந்து முதல் 2 வந்து நாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சொல், 3, 5, 6 இது வந்து தண்ணீருடன் தொடர்புடைய சொல், 6, 3 சேர்த்தலுடன் தொடர்புடைய சொல். சேர்த்தல், எதுக்கு இவ்வளோ கஷ்டமாக கொடுக்குறீங்க அப்படி தானே யோசிக்கிறீங்க? சரி சரி, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம், நன்றி. இப்படிலாம் சொல்லி ஐஸ் வச்சு தான் எஸ்கேப் ஆகும். பயங்கரமான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கேன், 6 சொல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன ஒரு பாசமாக இருக்காங்க. வணக்கம், 102.3 வணக்கம்.
2: வணக்கம் சார், ராயப்பேட்டையில் லலிதா பேசுகிறேன் சார்.
0: லலிதா மேடம் சொல்லுங்க மேடம்.
2: நீங்கள் சௌக்கியமாக இருக்கலாம்?
0: நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க.
2: சரி, ஒழிக்கப்பட வேண்டியது வந்து 1, 2 மதுவா?
0: ஓ, அப்படி வரீங்க. நான் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படி சொல்லவே இல்லையே, மாற்ற வேண்டும் அப்படின்னு எல்லாருமே முயற்சி பண்றோம் அப்படின்னு
2: சொன்னேன்.
0: ஓகே, நீங்க
2: சொல் வந்து மது விளக்கு.
0: ஓகே, ஒரு ஓகே, நல்ல முயற்சி, கிட்டத்தட்ட சரியா சொல்லியிருக்கீங்க. நான் 3, 5, 6 தண்ணீருடன் தொடர்புடைய சொல். ஓகே, குவிக்க வேண்டியது 6, 3 சேர்த்தலுடன் தொடர்புடையது. குவி, சூப்பருங்க, நல்லா யோசிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கீங்க.
2: ஜாலியா ஒரு குளோன் கொடுத்தீங்க, அது லக்னு எடுத்துட்டேன் இங்கிலீஷ்ல.
0: அப்படி எடுத்துட்டீங்களா? நான் இங்க விக்கு அப்படினு வருதுங்க. 3, 5, 6 ஓகே ஓகே, சரி சூப்பருங்க சூப்பருங்க. உங்களுக்கு 9 மதிப்பெண் போடுறேன், 1 மட்டும் நான்
2: குறைச்சிருக்கேன்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, சூப்பரா யோசிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி மேடம் நேஷ்ல கலந்துட்டதுக்கு. ரொம்ப நன்றி, அட்டகாசமா யோசிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியின் சரியான பதிலை நிறைய பேர் முகநூல் பகுதியில் அமைச்சிட்டாங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சரியான பதில், பாலு விசாலாட்சி, அப்புறம் மீரா வெங்கட்ராமன் எல்லாரும் சரியான பதில், மேலப்படி வீதி ஆலன் அருமையான பாடல்கள் அப்படி அமைச்சிருக்காரு. நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக நான் உங்க அன்பு செல்வா.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேயர்கள்கிட்ட நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையினுடைய முதல் ஆசிரியரை மறக்கவே மாட்டோம். அந்த வகையில் நமக்கு முதல் வகுப்பெடுத்த ஆசிரியரனுடைய நினைவுகள் இப்போல்லாம் நம்ம பள்ளிக்காலத்தை பற்றி யோசித்து பார்க்குறோமோ, எப்போல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய பள்ளிக்கூடத்தை எங்கேயாவது தூரத்துலேருந்து பார்த்தாலோ இல்லை பள்ளிக்கூடத்துக்கு திருப்பி போகும்பொழுதோ சரி, கண்டிப்பாக நமக்கு முதல் வகுப்பெடுத்த அந்த ஆசிரியர் பற்றின நினைவுகள் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுக்கு முதல் வகுப்பெடுத்த அந்த ஆசிரியர் பற்றிய நினைவுகளை தான் நீங்க ரொம்ப சுருக்கமா நம்ம கிட்ட பகிர்ந்துக்க காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நேரம் 5:02 ஆயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், ஃபோன் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0442952083 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0442838 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் யார் அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்.
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாடு தாலுக்கா மாணிக்கம் டெய்லர் பேசுறேன் சார்.
0: சார் நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முதல் வகுப்பெடுத்த அந்த ஆசிரியர் நினைவு இருக்காங்களா?
1: அவங்க அவங்க பேர் வந்து பன்னீர்செல்வம் சார்.
0: ஓகே.
1: அந்த சார் பேரு நான் 5வது வகுப்பு படிச்சேன். இருந்தாலும் என்ன அவர் வந்து நான் அதுக்கப்புறம் நான் கையவழிக்கு வந்துட்டேன் சார்.
0: ஓகே. ரொம்ப ரொம்ப அழகா
1: சொன்னீங்க. குடும்பத்துல உள்ளவங்க பொறுப்பா கேட்பாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா சார்.
1: அதை வந்து மறக்க முடியாது சார். அந்த நினைவை நீங்க கொண்டு வந்திருக்கு, மிக்க நன்றி சார் உங்களுக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர இணையறாங்க. வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிறது பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் குப்பம்புளம் தெற்கில இருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்
0: ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முதல் வகுப்பு எடுத்த அந்த ஆசிரியர் நினைவு இருக்காங்களா?
2: கண்டிப்பா நினைவு இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த முதலாம் வகுப்புல போய் சேருகின்ற 5 வயசுல அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்களாக நமக்கு எழுதி காட்டுவார், சொல்லுவார். அப்படி எழுதுகின்ற போது பாத்தீங்கன்னா இந்த எழுத்து இப்படி எழுதணும் இப்படி எழுதணும் அப்படின்னு அந்த ஆரம்பத்துல கத்து கொடுத்த அந்த ஆசிரியரை வந்து என்னைக்கு நாம வந்து மறக்க முடியாதுங்க ஐயா.
0: கண்டிப்பா சொன்னீங்க.
2: அவரை வந்து பார்க்கின்ற போதெல்லாம் அவருடைய அவருக்கு வந்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு, ஐயா நீங்க எனக்கு கத்து கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நான் வந்து எம்ஏ தமிழ் படிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி.
0: ரொம்ப அழகா சொல்றீங்க, போங்க.
2: ஆமா ஆமா,
0: ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
2: அவரை கத்து கொடுக்கலாம் நம்ம பண்ண முடியாதுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அத ரொம்ப அழகா ரத்ன சுருக்கமா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க ஐயா.
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: வணக்கம்
0: வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களா
0: சார்? நல்லா இருக்கேன். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: செந்தில் கண்ணன், கேரளம்.
0: நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார். திருவாரூர் மாவட்டம்
0: சார். சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முதல் வகுப்பெடுத்த அந்த ஆசிரியர் பற்றிய நினைவுகள்.
3: உங்களுக்கு முதல்ல பேசுறேன் சார், நீங்க தான் பேசுறேன்.
0: ஓகே.
3: எங்க 1வது வகுப்பு டீச்சர் சார், அவங்க இறந்துட்டாங்க, நினைப்பு இருக்கானா? 2வது வகுப்பு ஆசிரியர் இன்னும் உயிரோட இருக்காங்க. அவங்க டெய்லி பாப்பேன், உள்ளூர் தான், அதே ஊர்ல தான் இருக்கானா?
0: சூப்பர் சூப்பர்.
3: என்ன அடிக்கடி வந்து பாத்துட்டு வயசாயிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவாங்க.
0: அழகா அழகா சொல்றீங்க சார்,
3: எல்லாரையும் விசாரிப்பாங்க.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி சார்.
3: இருக்கு
0: ரொம்ப அழகா நம்ம நேயர்கள் வந்து அவங்களுடைய முதல் வகுப்பு எடுத்த

ஆசிரியர்கள் பற்றிய நினைவுகளை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் நம்ம போந்துன்ற நிகழ்ச்சியில் உங்களுடைய முதல் வகுப்பெடுத்த அந்த ஆசிரியர் பற்றிய நினைவுகளை கலந்துக்கணும், கலந்து பேசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0442952 0853 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். நேரில் கேட்டுக்கொண்டிருக்கிறது வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை இணைய ஒளிபரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய ஒளிபர அலைவரிசைகளில் இணை ஒளிபரப்பாக கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க.

0: நேரம் 5 மணி 11 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை இணை ஒளிபரப்பா. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கீங்க. பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட நம்ம என்ன கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முதல் வகுப்பெடுத்த அந்த ஆசிரியர் குறித்த நினைவுகள் எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கோம். ஸோ நேயர்களுமே வந்து அவங்களுக்கு முதல் வகுப்பெடுத்த அந்த ஆசிரியர்கள் குறித்த நினைவுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க ஐயா. சிறு வயசுல ரொம்ப வாத்தியார் வந்து அவ்வளவு அன்பா பேசுவாரு.
0: ஓகே,
1: பேர் கிருஷ்ணமூர்த்தி சார் வாத்தியார். அன்பா எனக்கு எழுதி கொடுக்கறது, அதாவது எனக்கு சின்ன காயில்ன்னு சொன்ன உடனே என்ன அவ்வளவு பக்குவமா பாத்தீங்கன்னா அடிக்கவும் மாட்டாரு. அன்பா நீ எழுதுண்டா இப்ப எழுதுண்டான்னு சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி எனக்கு, அதே மாதிரி அவங்க அண்ணனும் அந்த ஸ்கூல் வாத்தியார். அவர் எல்லாம்
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு முதல் வகுப்பெடுத்த அந்த ஆசிரியர் குறித்த நினைவுகள் ஞாபகம் இருக்கா?
2: சூப்பரா இருக்கேங்க சார். டீச்சர் அவங்க வந்து ஜெயமணி, அவங்க பேரு ஜெயமணி டீச்சர்.
0: ஓகே,
2: எப்பவுமே 1st கிளாஸே தான் எடுப்பாங்க. 2nd கிளாஸ் வந்து சொக்கலிங்கம் வாத்தியாரு. அவரு எங்க அப்பாவுக்கும் அவர் வாத்தியாரு, எனக்கும் என் தங்கைக்கும் அவர் வாத்தியாரு. 3rd கிளாஸ் வாத்தியார் வந்து வேணுகோபால் வாத்தியாரு. 4th கிளாஸ் வாத்தியார் வந்து தண்டபாணி வாத்தியாரு. 5th கிளாஸ் வந்து ஒரு 2 பேர் வந்தாங்க, கிருஷ்ணமூர்த்தி சார்னு ஒருத்தர், கிருஷ்ணமூர்த்தி சார்னு 2 பேர் வந்தாங்க. கிருஷ்ணமூர்த்தி சாருங்கிறதா என்ன கச்சிராபாளையம் டூருக்கெல்லாம் கூட்டிட்டு போனாரு. அது மாதிரி ஞாபகம் மறக்கவே முடியாது.
0: அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் கேட்டது முதல் வகுப்பெடுத்த ஆசிரியர் நினைவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க வரிசை எத்தனை ஆசிரியர்கள் பேர் சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாவும் வியப்பாவும் இருக்கு.
2: உள்ளூர்ல இருக்கிறாங்க டீச்சருங்க, ரெண்டு சொந்தக்காரங்க டீச்சருங்க, எல்லாம் மறக்கவே முடியாது.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றிமா.
2: தேங்க்யூ
0: சார்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேர இணையறாங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டளையிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
3: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க சகோ?
0: ரொம்ப நலமா இருக்கேன். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முதல் வகுப்பெடுத்த அந்த ஆசிரியர் நினைவு இருக்காங்களா?
3: இருக்கிறாங்க இருக்கிறாங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே,
3: நல்ல ஒரு தெரியுமா, ஆக்சுவலி சின்ன வயசுல என்ன வந்து எல்லா பசங்க மேலயும் பிரியம் தான், மேல எக்ஸ்ட்ரா கேர்
0: அப்படின்ட்டுன்னு.
3: வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பையன் மாதிரியே நான் இருப்பேன்னா என்ன பண்ணுவாங்க, நான் சாப்பாடு அப்படிங்கறத கொண்டு வரும்பொழுது அவங்களே எனக்கு ஊட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கேர் பாத்துக்குவாங்க, எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதா இருக்கட்டும், என் மேல பிரியமா இருக்கட்டா இருக்கட்டும், அவங்க வீடும் என் வீடும் பேரலல் அட்ஜசன்ட். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வண்டியில வரும்போது அவங்களே கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுருவாங்க.
0: சூப்பர் சூப்பர்.
3: ஒரு ஹீரோ மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுலயே பசங்களுக்கும் டீச்சர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: அதே
3: மேல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அந்த டீச்சர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி. அண்ட் இன்றளவும் கூட இந்த டீச்சர் கூட நான் கான்டாக்ட்ல தான் இருக்கேன், அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். இதுக்காகவே அந்த குட்டி குட்டி கதைகள் சொல்றதாக இருக்கட்டும், எங்க கிட்ட அழகா அந்த கிட் மாதிரி எல்லாம் நடிச்சு காமிப்பாங்க, ஏபிசிடி கலர்ஸ் ஆஃப் பீஸ்ல டிஃபரெண்டா போடுவாங்க. ஐயோ, அந்த நாட்கள்ல எனக்கு நினைச்சு பார்க்கும்பொழுது இன்னைக்கே இருக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பா.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி, மகிழ்ச்சி.
3: நன்றி.
0: சோ நேயர்கள் வந்து தொடர்ச்சியா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கடந்து வந்த அந்த முதல் வகுப்பு எடுத்த ஆசிரியரை நினைவு மீட்டும் பொழுது, அவங்க பள்ளிக்கூடத்துல அவங்க கடந்து வந்த நினைவுகள் எல்லாம் சொல்லும் பொழுது அவ்வளவு ஆசையா இருக்கு கேட்க. அது எப்படி வார்த்தைகளால

நிற்கிறது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த நினைவுகள் அப்படியே நீந்திக்கிட்டே ஒரு பாடலை கேட்கலாம், மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் அப்படின்ற பாடல். பள்ளிக்கூடம் திரைப்படத்திலிருந்து ஸ்னேகன் அவர்கள் வரிகளுக்கு பரத்வாஜ் அவர்கள் இசையமைத்த பாடல் கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை

பாரதி, தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: நேரம் சரி 5:22 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சி உங்களுக்காக இசைந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை இணை ஒளிபரப்பாக, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இணை ஒளிபரப்பாக கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேர்கள் கிட்ட கேட்டிருக்கோம், அவங்களுக்கு முதல் வகுப்பெடுத்த ஆசிரியர்கள் குறித்த நினைவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நினைவை பகிர்றதுக்காக அடுத்த நேர் நம்ம கூட இணைய காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் ஐயா, மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் திரளி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்க.
0: ஐயா நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: இங்க எல்லாருமே நலமா இருக்கோம். சொல்லுங்க, உங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முதல் வகுப்பெடுத்த ஆசிரியர் நினைவு இருக்காங்களா?
1: நினைவு இருக்கீங்க. எங்க ஆசிரியர் பேர் வந்து தேவேந்திரன் சார். அவங்க மூணாவது படிக்கும் போது என் பள்ளிக்கூடத்துல.
0: ஓகே.
1: அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கீரைகள், பப்பாளி பழங்கள் இந்த மாதிரி செடிகள் எல்லாம் எங்க பள்ளிக்கூடத்தை சுத்தி நட்டு எங்களுக்கு இயற்கையாகவே அவர் மதிய உணவுக்கு கீரைகள், முருங்கைக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் மதிய உணவுக்கு கொடுத்து எங்களுக்கு சத்தான உணவுகளை சாப்பாடு போட்டாங்க. அதே போல மதிய உணவு வந்து சாப்பாடு போட்ட உடனேமும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவர் சாப்பிடுறதுக்கே உள்ள போவாரு.
0: ஓ ஓ ஓ, கேக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா பெருமையா இருக்கு தெரியுமா?
1: அப்புறம் வந்து அவரு ரிட்டையர் ஆகும்போது நான் ஆளாவது போயிட்டேன்.
0: ஓகே.
1: அவருக்கு நான் வந்து குத்து விளக்கு எங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அவருக்கு நான் குத்து விளக்கு பரிசா கொடுத்தேங்க.
0: ஓ ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: அவங்க இல்ல, இப்ப அவங்க கொரோனா டைம்ல இறந்துட்டாங்க அவங்க.
0: அடடா அடடா அடடா.
1: ஆமா.
0: ஓகேங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. மகிழ்ச்சி கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றிங்க ஐயா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேர நேராங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், திருவாரூர் விஜயபுரம் அக்ரஹாரம் தெருவில இருந்து ரஹ்மான் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
2: எனக்கு நல்லா இருக்கும் சார, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கும் ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில முதல் வகுப்பெடுத்த ஆசிரியர் குறித்த நினைவுகள்.
2: எங்களுக்கு வந்து சம்பத் சார், அவரு ஐயங்காரு. அவரு வித்தியாசம் பார்க்காம எங்களெல்லாம் தோல்ல தூக்கி சுமப்பாரு.
0: ஓகே.
2: பாசமா இருப்பாரு.
0: ஓகே.
2: குச்சி பாக்ஸ் எல்லாம் அந்த காலத்துல புத்தம் புதுசா வந்தது, அது எங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு. அந்த சாருக்கு குழந்தை இல்ல, அதனால இங்க மேலாம் பிரியமா இருப்பாரு.
0: ஓகே, ரொம்ப அழகா சொல்றீங்க. கேட்கும் போதே எனக்கு ரொம்ப மனநிறைவா சந்தோஷமா இருக்குங்க. நன்றிங்க ஐயா.
2: இன்னொருத்தங்க மாரிமுத்து டீச்சர்.
0: ஓகே.
2: திருவாரூர்ல மாரிமுத்து டீச்சர்னா எல்லாருக்கும் தெரியும்.
0: ஓ ஓகே ஓகே.
2: அவங்களும் பிரியமா இருப்பாங்க.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஸோ நேயர்கள் வந்து அவங்க ஆசிரியர்களை பற்றி சொல்லும்பொழுது ஒரு சில நேயர்கள் தங்களையும் அறியாமல் கண்ணீர் ததும்ப சொல்கிறத கேட்கும்பொழுது எனக்கு வந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்ற அந்த திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம மனசில் தேக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பை எப்படி தான் அடைக்க முடியும்? நம்ம எவ்வளோ அடைத்து வைக்க முயற்சி பண்ணாலும் நம்ம கண்களில் வடியக்கூடிய அந்த 1-2 கண்ணீர் துளிகள் காட்டி கொடுத்துருது இல்லையா? ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் அப்படின்ற பாடல் கேட்டு மகிழ போகிறோம். யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைக்க, நாமுத்துக்குமார் அவர்கள் எழுத, பேபி சாதனா மற்றும் பேபி சஞ்சனா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான்.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 5 மணி 30 நிமிடம் ஆகிட்டுருக்கு. இணை ஒளிபரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள் கிட்ட உங்களுக்கு முதல் வகுப்பெடுத்த அந்த ஆசிரியர் நினைவிற்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணையராக வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அன்பு அறிவிப்பாளர்கள் மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அடையாளப்பட்டில இருந்து ஆசீர்வாத் ராஜேஸ்வரி சார்.
0: நல்லமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப நல்லமா இருக்கேன், சொல்லுங்க. உங்களுக்கு
1: ஆசீர்வாதம் பண்றேன் சார்.
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி
1: சார்.
0: சொல்லுங்க.
1: நான் அனுபவத்துல சொல்றேன் சார். சின்ன வயசுல எனக்கு வாத்தியார் இருந்தார் சார்.
0: ஓகே.
1: அவர் பேரு கிருஷ்ணன். அவர் பேரு சூப்பரா பாடம் கத்து கொடுப்பாரு. எனக்கு டிரெஸ் கூட எடுத்து குடுக்குறாரு சார்.
0: சூப்பரா
1: டிரெஸ் எடுத்து குடுக்குறாரு சார்.
0: ஓகே.
1: ஆமா சார்,
0: ரொம்ப மகிழ்ச்சி சார்.
1: எனக்கு டிரெஸ் எடுத்து கொடுப்பாரு.

0: வீடு கூட இடம் போயிட்டு சாப்பாடுலாம் கூட கூப்பிடுவார் சார்.
1: ரொம்ப ரொம்ப
0: ஊர் தான் சார், எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்.
1: ஓகே ஓகே சார்,
0: சொல்லட்டுமா சார்?
1: சொல்லுங்க.
0: திருவர்காட்டில் இருக்கிறார் சார்.
1: ஓகே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க சார்.
0: நன்றி சார், நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த நேரம் நேராங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? பேசலாம். ஓகே, அடுத்த நேரம் நேராங்க. வணக்கம்.
2: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர். எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: நல்லமா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இங்க எல்லாருமே நல்லமா இருக்கும். சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அந்த முதல் வகுப்பு எடுத்த அந்த ஆசிரியர் நினைவு இருக்காங்களா?
2: இருக்காங்க. அவர் வந்து, அவர் பேர் வந்து பீட்டர், அல்போன்ஸ் பீட்டர் அவர் பேரு.
1: ஓகே.
2: அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தத நான் 1வது அவர்கிட்ட தான் படிச்சேன். அவரை நாங்க எல்லாரும் பட்ட பேர் வச்சு கூப்பிடுவோம். அவரு இல்லாத தூங்கும் வாத்தியார்னா வள்ளியாருன்னு கேட்போம், கிண்டல் பண்ணுவோம்.
1: ஓகே.
2: வந்துட்டாருன்னு வச்சுக்கிட்டீங்களா, சத்தம் படாம பெட்டாம ஒண்ணும் தெரியாத மாதிரி வழியே உட்கார்ந்துருக்கோம். நம்ம என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டாரு, எது பண்ணாலும் சரி.
1: ஓகே.
2: பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாரு, நாங்கெல்லாம் எழுதுங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே இருப்போம், படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படியே தலைய தலைய அப்படியே ஆட்டுவாரு, ஆட்டினா கண்ணை மூடிக்கிட்டு தூங்குவாரு, அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்குவாரு. அதுக்குதான் அது மாதிரி நாங்க தூங்கு முடிஞ்சு வாத்தியாருன்னு பேர் வச்சு. அது வந்து பெரியவங்களா ஆன பிறகு கூட நான் அவரை பாக்குறப்பெல்லாம் வணக்கம் வைப்பேன், அவரும் வணக்கம் வைப்பாரு.
1: ஓகே ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த நேர இணையராங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: இனிய மாலை வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
3: திருவாரூர் மாவட்டம் வலங்கைமா நாட்டூர்துறை சார்.
1: நலமா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாருமே நல்லமா இருக்கும்,
3: சந்தோஷம் சந்தோஷம். ஒண்ணுல சார், நான் 1ஆம் கிளாஸ் படிச்சது எனக்கு சரியா, உண்மையா சொல்லணும், சரியா ஞாபகம் இல்ல. 2வதுலதான் ஒரு டீச்சர் அம்மா இருந்தாங்க.
1: ஓகே.
3: அவங்கள்ட்ட நான் ஒரு கிராம ஸ்கூல்ல எங்க ஊருக்கு பக்கத்துல படிச்சேன்.
1: ஓகே.
3: அந்த டீச்சர் ரொம்ப அன்பா அவங்க பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் சொல்லுவாங்க. பின்னாடி அந்த டீச்சரு ஹெச்எம்ஐ கல்யாணம் பண்ணிட்டு ஒரே ஸ்கூல்ல ரெண்டு பேருமே உத்தியோகம் பார்த்து, எங்க ஸ்கூல் ஹெச்எம்ஓ, ஒரே ஒரே ஸ்கூல்ல வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் பக்கத்து வலங்கைமானுங்கிற ஊர்ல வந்து 4th படிச்சேன். அவரு தான் இன்னைக்கு வந்து எங்கிட்ட படிச்ச ஆசிரியர்கள் எல்லாம் இல்ல இப்போ.
1: ஓகே.
3: எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த 4ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்த கேசவன் சாருங்கிற ஒரு வலங்கைமான்ல ஆரோக்கியமா சௌரியமா இருக்காரு, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: சூப்பர்.
3: தகப்ப ஸ்தானத்துல உள்ளவர்களே ஒரு ஆசிரியர் வந்து
1: கண்டிப்பா கண்டிப்பா
3: மேல
1: கண்டிப்பா.
3: அவர் அப்பப்ப டெய்லியுமே அவர் எனக்கு பாக்குறதுக்கான ஒரு வழிவகை இருக்கு.
1: வீட்டுக்கு
3: போகும்போது அவரை பாக்குறேன், வரேன், வணக்கம் அப்ப நல்லா இருக்கீங்களா சார் கேப்பேன், நல்லா இருக்கேன் துறை அப்படின்னு அவரும் கேப்பாரு. அது சூப்பர் சார். அது இப்ப நீங்க ஞாபகப்பட அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தலைப்பு கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் மறந்து போன, அதாவது இந்த புகைப்பிடிஞ்ச போட்டோக்குள்ள தொடச்சி வச்சா எப்படி பாலிசா இருக்கும், அதே மாதிரி இந்த மறந்து போன ஆசிரியர்கள் நீங்க நல்லா மனசுல திருப்பி நினைக்க வைக்கிறது வந்து ரொம்ப வரவேற்பு,
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. ஸோ நேயர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் ஐ மீன் இந்த மாதிரியான விஷயங்களை நினைவு மீட்டும் பொழுது எப்படி இருக்குன்றத ரொம்ப அழகாக ஒரு கவிதை மாதிரி சொன்னார். பார்த்தீங்களா, நம்ம வீடுகளில் ரொம்ப பழைய புகைப்படம் புகைப்படைஞ்சு போயிருக்கோம், அந்த புகைப்படத்தை எடுத்து தொடச்சி பார்க்கும்பொழுது அந்த தூசிக்கு பின்னாடி ஒரு புகைப்படமாக இருக்குது, கிடையவே கிடையாது, ஒரு பெரிய கதை, ஒரு அழகான நினைவு அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, அதை இப்போ நினைவு மீட்டி சொல்லும்பொழுது அவ்வளவு இன்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதே இன்பத்தோடு பள்ளிக்கூடம் திரைப்படத்திலிருந்து காடு பதுங்குறோமே அப்படின்ற பாடல் கேட்கலாம், விவேகாவரனுடைய வரிகளில் ராம்ஜி இசை மழலை அவங்கெல்லாம் சேர்ந்து பாடிய பாடல். ஸோ அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் சரியாக 5:38 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நேயர்கள்கிட்ட நீங்கள் கேட்டுட்ருக்கோம், உங்களுக்கு முதல் வகுப்பு எடுத்த அந்த ஆசிரியர் நினைவு இருக்காங்களா, அந்த நினைவுகள் எல்லாமே நீங்கள் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணைகிறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தாய் தந்தை துணை தஞ்சை மாவட்டம் உப்பிலைப்பூங்கோயிலிருந்து வாழ்வு வளமுடன் தையக்கிழங்கு ராமன் பேசுறீங்க.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், உங்களை போல.
0: ஓகே, மகிழ்ச்சிங்க. ஐயா சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முதல் வகுப்பு எடுத்த அந்த ஆசிரியர் நினைவு இருக்காங்களா?
1: எங்க அம்மா வந்து பான்மதி டீச்சர் தான் எங்களுக்கு.
0: ஓகே,
1: முத முத எடுத்தவங்க. ஆனா இப்ப இந்த ஊர்ல இல்ல, இந்த உள்ளூர்ல இருந்தாங்க. ஆனா கிளாஸ் எடுக்கிறப்ப
0: ஓகே,
1: இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா
0: ஓகே,
1: அவங்க பேருக்குதான் பான்மதி.
0: ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க, மகிழ்ச்சி, நன்றிங்க. அடுத்த நேரம் இணையறாங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். ஓகே, அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: இனிய மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஐயாவுக்கு மாலை வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன். தலைப்பு சொல்லுங்க ஐயா.
0: ஐயா, இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, உங்களுக்கு முதல் வகுப்பு எடுத்த அந்த ஆசிரியருடைய நினைவுகள் எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்துக்கலாங்க ஐயா.
2: அதான் முதல் வகுப்புங்கிறது ஐயாவுடைய பேர். எனக்கு முதல் முதல் எடுத்தது வந்து ஐயாவுடைய நேம் வந்து தசாமூர்த்தி. ஐயா காலம்
0: ஆயிட்டாங்க. ஓகே,
2: ஆமா. அவங்க வந்து எனக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் எடுத்தாங்க. அவங்கதான் வகுப்பு ஆசிரியரா இருந்தாங்க.
0: ஓகே ஓகே ஓகே.
2: அவங்க பாடு பாத்தீங்கன்னா அந்த தமிழ் இலக்கணம் சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளவு அருமையான இலக்கண வரிகள் வந்து பாடல்கள் செய்யுள். அதுலயும் எனக்கு இந்த குற்றால குறவஞ்சி இருக்கு பாருங்க. இந்த குற்றால குறவஞ்சி பாடல்களை வந்து அந்த அப்படியே அந்த மலையில வந்து அந்த குரங்கு எப்படி தாவி தாவி தாவி போகுது, அந்த அந்த பாடல்கள் அப்படியே குறைந்த தாவரை மாரி சொல்லி கொடுப்பாங்க.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க.
2: ஆமா, அவ்வளவு அருமையான ஒரு இது அந்த குற்றால குறவஞ்சி பாடல்கள். இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு ஞாபகம், அந்த குரங்கு வந்து எப்படி ஒரு மரத்துல தாவி பலாப்பழத்தை சாப்பிடுது, வாழைப்பழத்தை சாப்பிடுது, மாம்பழத்தை சாப்பிடுது, அப்படியே அப்படியே ஸ்டெப் பை பை ஸ்டெப்பா சொல்லுவாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். திருக்குறளை வந்து எளிய முறையில சொல்லி கொடுப்பாங்க.
0: ஓகே ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க ஐயா.
2: நன்றி
0: நன்றி நன்றி. ஸோ நேயர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு முதல் வகுப்பு எடுத்த அந்த ஆசிரியர் கூட நினைவுகள் எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக நம்ம அழகி திரைப்படத்திலிருந்து டமுக்கு டமுக்கு டம் அப்படின்ற பாடல் கேட்கலாம். இளையராஜா அவர்களுடைய இசையில் பவதாரணி அவர்கள் பாடிய பாடல், பழனி பாரதி அவர்கள் வரிகள் எழுத இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: emotional eating episodes.
1: And that's not all. Mindful eating affects digestion too. Beyond its psychological advantages, mindful eating can enhance the physical process of digestion. When we eat slowly and chew well, we increase saliva production, which helps break down food and release digestive enzymes. By reducing distractions and taking our time during meals, we lessen the chances of overeating, which can burden the digestive system. Mindful eating also heightens our awareness of food intolerances or digestive issues. In today's stressful world, it's common to use food for comfort, which can lead to unhealthy habits like stress eating. We are less inclined to eat excessively as a response to stress. Moreover, the practice of being fully present and attentive during meals naturally calms the mind, helping to lower overall stress levels. In the deeper studies and research, there are two types of mindful eating and intuitive eating. Mindful eating, on the other hand, is a focused practice that involves being fully present during meals and making conscious food choices. While mindful eating is part of intuitive eating encompasses a wider range of behaviors beyond just eating itself. Starting to eat mindfully can be tough, especially at first. Building and developing a positive relationship with food requires time, patience, and self-passion. It's important to approach this journey without self-judgment and take it step by step, seeking professional support and guidance. You can always call or message us on 095-15-227039. I repeat, 095-15-227039. Write to us on feedbackamc1@gmail.com. I repeat, amc1@gmail.com. You've been listening to Spice, the Voice of Hope, a program produced and sponsored by Adventist Media Center. This is Chetan saying bye for now. Have a great time with mindful eating. Voice of Hope, spice up your life with Voice of Hope, spice up your life with Voice of Hope. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேரம் 5:54 ஆயிட்டிருக்கு. பாரதி தமிழ் பண்பலை 102.3 பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு முதல் வகுப்பெடுத்த ஆசிரியர்கள் குறித்த தகவல்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய தகவல்கள்லாம் கேட்கும்பொழுது எனக்கு என்னுடைய முதல் வகுப்பெடுத்த ஆசிரியர் நினைவுக்கு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நான் எல்கேஜி படிக்கும்போது எனக்கு முதல்ல வகுப்பெடுத்தது லலிதா மிஸ். ஸோ அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க, குழந்தைங்கள வந்து தன்னுடைய குழந்தைங்களாகவே வச்சு பார்த்துப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏதாவது சேட்டை பண்ணும்பொழுது நம்மளை அவங்க திட்டாலோ இல்லை அடிச்சிட்டாலோ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு மூலையில் முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா, அதை பார்த்து அவங்களுக்கு மனசு தாங்கவே தாங்காது. திருப்பி திட்டினவங்களே திருப்பி கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிட்டு, நான் திட்டேன், என் மேலே கோச்சிக்கிட்டியா, நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க, சாக்லேட்டோட சேர்ந்து ஒரு முத்தமும் கொடுப்பாங்க. ஸோ அந்த சாக்லேட்டுக்காகவும் அந்த முத்தத்துக்காகவும் திருப்பி சேட்டை பண்ணி திட்டுவாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்லாம் தோணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 2021 நான் காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல வெளியில் அவங்கள பார்க்கும்பொழுது அவங்களால நடக்கவே முடியல, ஒரு ரெண்டு பேர் கைத்தாக்கலாம் பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போது நான் போயிட்டு என்ன அறிமுகப்படுத்தினேன், மிஸ் வணக்கம் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னும்போது என்னை எப்படி தான் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. டே கண்ணா நரேன் எப்படி இருக்க அப்படின்னு ஆசையாக பேசிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, இவன் யார் தெரியுமா என் ஸ்டூடெண்ட்டு, பயங்கர சேட்டை பண்ணுவான் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடுச்சு அப்படி தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு முதல் வகுப்பு எடுத்த அந்த ஆசிரியர்களுடைய நினைவுகள் வந்து என்னைக்குமே நம்ம மனசில் அப்படியே ஒரு காத்தாடி போல பறந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக கேட்கலாம். கோவில் திரைப்படத்திலிருந்து காலேஜுக்கு போவோம் அப்படின்ற பாடல் நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களை செய்யல கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைய ஒளிபரப்பில் கேட்டுட்ருக்கீங்க. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. சக்தி வேலே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்க்கப்படுவார்.

மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும்.

0: சீர்காழி கவுந்தர் சவுந்தரராஜன் குரலில், குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில் திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம்.
1: 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாலியினுடைய வரிகளில் சங்கர் கணேஷ், இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், குரலில் கை கொடுப்பாள் கற்பகாம்பாள். உங்களுக்காக இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

மருத்துவமே.

மயிலே மயிலே காதொரு பாதனி காதலியே இமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே அறுபத்து மூவரின் தமிழே தமிழே பெரிய

குலமகள் குங்குமம் நிலை கிடச் செய்திடும் கற்பக வல்லியும் நீ அல்லவா. அலைமகள் தலைமகள் அடிமலர் ஏற்றிடும் மலைமகள் நீ எந்த தாயல்லவா. அர்ச்சகன்

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், திருவருட்சி

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் மதுரை சோமுவின் குரலில் தெய்வம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.
1: ஓடி

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 6:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பக்தி மாலை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய குரலில், அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் வரிகளில், எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களின் இசையில் கேட்க போகிறோம். மீரா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர் கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: நீங்க மக்கள் சேவையை செய்வதற்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்பதான் அவங்களை மக்களை போய் சந்திக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை. ஏன்னா எம்எல்ஏக்கள் தொகுதியில எல்லாம் போய் அமைச்சர்கள்ட்ட கொடுத்து, இப்ப பஸ் வேணும், எங்களுக்கு ஃபேக்டரி வேணும், எங்களுக்கு இங்க தூர்வாரணும், இங்க பாலம் கட்டணும், இங்க ரோடு போடணும்னா அவங்க தொகுதி முழுசா போய் பார்த்தா தான் போன புரியும்.

0: ஜெயிச்சதோடு சரி எல்லா எம்எல்ஏ. இப்போ நாம நம்ம வந்து நிக்கிற கிராமத்துக்கு இதுவரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்தது கிடையாது, எந்த அமைச்சர் வந்தது கிடையாது. அதான் பஸ்ஸும் வரல. கண்டிப்பா அவங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இது வந்து எங்களுடைய கட்சிக்காக செய்யல, விசிகா எம்எல்ஏ வந்து கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க போய் தொகுதிக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க தெரியும். அவங்க போய் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை வேற யாருனாலும் நிறைவேற்ற முடியாது. எம்எல்ஏ போய் தொகுதி முழுசும் போனாதான் அவங்க வந்து போய் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ கவனத்தை கொண்டு போக முடியும்.
1: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு மூன்று அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர்ச்சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். டிஜிட்டல் கைது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று திருநெல்வேலி காவல்துறை துணை ஆணையர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
2: உங்களுடைய போன்ல வீடியோ கால்ல யூனிஃபார்ம்ல யாராவது வந்து தோன்றி உங்களுடைய ஆதார் அல்லது மொபைல் நம்பர் தவறான உபயோகத்திற்கு பயன்பட்டிருக்கு, அல்லது போதைப் பொருள் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து பயன்பட்டிருக்கு, அதனால நாங்க உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசலாம். அது போன்ற யாரும் உங்களுக்கு தொடர்பு கொண்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அது ஒரு மோசடி கும்பல் இருந்து வரக்கூடிய கால் அப்படிங்கிறது தான். ஏன்னா காவல்துறையில டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையே வந்து கிடையாது. அது போல எதுனா ஒரு கால் வந்தா உடனடியாக நீங்க அதை கட் பண்ணிடுங்க. 1-9-3 சைபர் அப்படிங்கக்கூடிய 1930 சைபர் கிரைம் நம்பருக்கு நீங்க வந்து உடனடியாக புகார் பண்ணலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையும் புகார் பண்ணலாம். டிஜிட்டல் அரசு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்யறதுக்கு காவல்துறை தயாராக இருக்கு.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்

0: ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி இன்று நெல்லையில் தொடங்கி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி வியாழக்கிழமை தோறும் சின்ன வெங்காயம் ஏலம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 2000-க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் சேதமடைந்தன. நாகை மாவட்டம் அகஸ்தியம் பள்ளியில் உள்ள பக்தர்குளம் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து 8வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 18-21, 21-18, 18-15 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் லீ யுன் கியூவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டு முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 6:40. கேட்டுட்டு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் டிமானின் இசையில் வைரமுத்து வரிகளில் அமான் மாலிக்கினுடைய குரலில் பாயும் புலி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் என்ஆர் ரகுநாதன் இசையில் வைரமுத்து வரிகளில் கார்த்திகும் ஸ்ரீயா கோஷலும் பாடிய பாடல் புலிவால் திரைப்படத்தில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, அழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டு இருக்கிய 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. திரைகாணம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் தீமானின் இசையிலே பாரதி வரிகளில் ரம்மி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்.

திரைகாணம் நிகழ்ச்சி நடித்த பாடல். நியமானின் இசையில் யுகபாரதி வரிகளில் நந்தினி ஸ்ரீகர் அவர்களுடைய குரல ரேக்க திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. நினைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வித்யாசாகர் இசையில் கபிலின் வரிகளில் உன்னி கிருஷ்ணனும் சுஜாதாவும் பாடிய பாடல் தில் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கிறேன். இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான புண்ணம் கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 460 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் விண்வெளித்துறை அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாண்டியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்காக நிலம் அளித்த விவசாயிகளின் நலனை புறந்தள்ளிவிட்டு சம்பந்த

0: பட்ட நிறுவனங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக குறை கூறினார். சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விவசாயிகள் போராடி வருவதாகவும், இருப்பினும் அரசு இதில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு ஹெச் டி குமாரசாமி கூறினார். தூய்மை பணியாளர்களுக்கு நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நவீன உபகரணங்களை கையாளும் பயிற்சியை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விபத்தினால் உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு குறித்த காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஒடிசாவில் தூய்மை பணியாளர்களுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்ற கருத்தரங்கில் இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு ஒடிசா அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சாதாரண குடிமக்களும் உயரிய பொறுப்புகளை எட்டுவதற்கு நமது ஜனநாயக ஆட்சி முறையும் அரசியல் சாசனமும் வழிவகை செய்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் இளையோரிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தாமும் இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் வலிமையை இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் தென்னை நார் தொழிலாளர்களுக்கு ஓணம் பண்டிகையையொட்டி 2000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர், இதன் மூலம் 5000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் தரமாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். பதிண்டாவில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் ஏற்பட்ட சேதத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு இப்பணியினை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்பஜன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபியின் பொதுச் செயலாளர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிரின் முக்கியத்துவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் முழுமையாக பாட வேண்டும் என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி கேட்டுக் கொண்டார். தெலங்கானாவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாங்கள் அறிவித்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பொன்னம் பிரபாகர் கவுட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சித்திப்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு அரசு உரிய தீர்வு காணும் என்று கூறினார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கென நலவாரியம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஆட்டோ கட்டணங்களை மாற்றி அமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக சிறப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இன்று நள்ளிரவு முதல் மேற்கொள்வதாக அறிவித்திருந்த வேலை நிறுத்த போராட்டத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பீகாரில் வன்பொருள் கடை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பட்னா அருகே உள்ள கடையில் இந்த தீ விபத்து நேரிட்டதாகவும், இதற்கான காரணங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் முதலீடு செய்ய இந்தியாவும் அமெரிக்காவும் ஆர்வமாக உள்ளதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கண்டேகர் அப்துல் முக்தாதிர் கூறியுள்ளார்.

டாக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவைச் சேர்ந்த தொழில்துறை குழுவினர் கடந்த வாரம் பங்களாதேஷில் பயணம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை பங்களாதேஷ் அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு கண்டேகர் அப்துல் முக்தாதேர் தெரிவித்தார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்தச் சட்டம் நிறைவேற்ற பிறகு நடைபெறும் முதலாவது தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு காசிம் ஜோமாத் டோகாயேவ் மீண்டும் போட்டியிடுவதற்கு வகை செய்யும் அம்சங்களும் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை கனமழை நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசின்

0: வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை கனமழை நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிகல் அபாரமாக ஆடி சதமடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துருவ் ஜூரல் 7 ரன்னுடனும் ஷாரன்ஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது.
1: உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மீர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதமடித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். யுவன் சங்கர் ராஜாவின் இசிலப்பா விஜய் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் வெண்ணர் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள பக்கிரிசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். சுவரை வைத்துத்தான் சித்திரம் என்ற பொன்மொழி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நாம நமது உடல் நிலை நல்லபடியா இருந்தா தான் நமது தொழில், நமது வேலை, நமது குடும்பம் எல்லாம் நல்லபடியா இருக்க முடியும். இரத்த அழுத்தம் பிபி பிளட் ப்ரெஷர் 130-80 என்ற அளவில் இருந்தால் நன்று, 140-90 என்ற அளவில் இருந்தால் சுமார், இதற்கு மேல் போனால் சிகிச்சை தேவை. வெறும் வயிற்றில் சர்க்கரை அளவு 80-110 இருந்தால் நல்லது, 111-125 இருந்தால் சுமார், அதுக்கு மேலே போனால் மருத்துவம் சிகிச்சை தேவை. உணவுக்கு பின் 1.5-2 மணி நேரத்துக்கு பின் சர்க்கரை அளவு 120-140 இருந்தால் சரியான அளவு, 141-180 என்ற அளவு சுமார், 180 மேல் சர்க்கரை அளவு போனால் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படணும். அடுத்தது கொழுப்பு சத்து, 200 கீழே இருந்தால் நல்லது. நம்ம உடம்புல கொழுப்பு சத்து 200-240 என்ற அளவில் இருந்தால் சுமார், கொழுப்பு சத்து 240 மேலே போனால் மருத்துவர்கிட்ட போயே ஆகணும். இதிலேயே நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்குது. பொதுவாக கொழுப்பு கட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த அளவில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, புதுசு புதுசாக சொல்கிறாங்க, அளவுகள் வேற மாறுபடுது, நிறைய ஆராய்ச்சியெல்லாம் வேற நடந்துக்கிட்டு இருக்குது. பக்கிரிசாமி ஐயா, இப்போது நம்ம விவசாய அன்பர்களுக்கெல்லாம் பிபி ரத்த அழுத்தம் பரிசோதனை செய்தால் ஏகத்துக்கு இருக்கும். காரணம் விற்கிற விலை தான். ஒரு ஏக்கருக்கு 30-35 மூட்டை விளைச்சல் கிடைக்குமா? ஏக்கருக்கு சாகுபடி செலவு எவ்வளவுன்னு கணக்கு பண்ணோம்னா அதுவும் தலையை சுத்தும். விவசாயிகளுக்கு மிஞ்சுவது குறைவு தான். அது மட்டும் இல்லை, அறுவடை நேரத்தில் மழை வேற, இயற்கை இடர்பாடுகள், இவ்வளவு சிரமங்களுக்கிடையே நெல் சாகுபடி செய்து சரியாக விற்பனை செய்ய முடியலன்னா பிபி ரத்த அழுத்தம் ஏறாமல் இருக்குமா? இதில் நெல் அறுவடை நேரத்தில் இன்னும் வரத்து அதிகமாக இருக்கும், அப்போ விலை குறையும், அல்லது கொஞ்சம் பொறுங்கன்னு வாங்குறவங்க சொல்லுவாங்க. கிராமத்தில் ஒரு சொலவடை உண்டு, கேட்கும்போது பொன்னையும் மண்ணையும் கொடுத்துடணும்னு. பொண்ணு மண்ணு சரி, இதே தான் விவசாயின் விளைச்சலுக்கும். ஆனால் வியாபாரி கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னால் அந்த விவசாயியின் மனநிலை என்ன பாடுபடும்? எள்ளிருக்க மண்ணு, நெல்லிருக்க பொண்ணு, எள்ளை உடனடியாக வித்தே ஆகணும், நெல்லை வேணும்னா சேமித்து வச்சுக்கலாம். ஆனால் அது வரைக்கும் அந்த விவசாயி என்ன செய்வார்? பக்கிரிசாமி ஐயா, இன்னொரு செய்தி, நிறைய கலப்படங்கள் வேறு செய்கிறாங்க. இப்போது மிளகுலெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்பாளி விதைகளை கலக்கிறாங்களாம், மரத்தூளில் வேப்பெண்ணெயை கலந்து வேப்பம் புண்ணாக்குன்னு விற்பனை பண்ணுறாங்களாம், அதே போல் மண்ணிலையும் வேப்பெண்ணெய் கலக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய நடக்கக்கூடாத பணிகள்லாம் கூட நடைபெறுது.

0: நம்ம விவசாய அன்பர்கள் சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. நாம் என்ன செய்ய முடியும்? ஆதங்கத்தை உங்களுக்கு கடுதாசியில் எழுதத்தான் முடியும். அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டதுனால அன்பர்களுக்கும் ஒரு திருப்தி. இவ்வளவு நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் அவருக்கு பிபி, சர்க்கரை நோய், இன்னும் வேற ஏதாவது வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:34. நிலா பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க. இளையராஜாவின் இசையில் வாலி வரிகளில் SP பாலசுப்ரமணியம், குரலில் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் நின்று முழுமையான கொண்டாட்டம். 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையும் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விஜய் ஜெயதாசும் சின்மையும் பாடிய பாடல், பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நாம் காதலினும் பெரும் வழியில் நனைந்து கொண்டிருக்கிறோம்.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் வாலி வரிகளில் கே ஜெயசுதாஸ் குரலில் இதயம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இளையராஜாவின் இசையில் அருண்மொழியும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா.
1: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா ஏன் கண்ணு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: ஒரு தடவை நாரதர் ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருந்தார். வழியில் ஒருத்தர் வேத சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். அவர் நாரதரை பார்த்து எங்கே போயிட்டுருக்குறீங்கன்னு கேட்டார். கடவுளை பார்த்துட்டு வரலாம்னு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னார் நாரதர். அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களே அப்படின்னார் இவர். சரி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் நடந்தார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். அந்த ஆளும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டார், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்களேன்னார். அவர்கிட்டையும் சரின்னு சொல்லிவிட்டு நாரதர் நேராக வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார். கடவுளை பார்த்தார். இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பின விஷயத்தை பற்றி கேட்டார். அதுக்கு கடவுள் சொன்னார், அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உடல் நீத்ததும் உடனே என்னை வந்து அடைவான். ஆனால் அந்த சாஸ்திரம் படித்த ஆள் இப்போதைக்கு என்கிட்ட வந்து சேரமாட்டான். அவன் இன்னமும் பல பிறவிகள் எடுத்து அங்கேயே இருக்க வேண்டியிருக்குது. எப்போ இங்கே வந்து சேருவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னார். நாரதருக்கு இதோட ரகசியம் என்னங்கிறது புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரான் கடவுள்கிட்ட. சீக்கிரம் புரிஞ்சுக்குவே, நீ திரும்பி போகிறப்போ நான் இங்கே வைகுண்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், ஒரு ஊசியின் துவாரத்தில் ஒரு யானையை கோத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னார் கடவுள் சிரிச்சுக்கிட்டே. நாரதர் பூமிக்கு திரும்பினார். கடவுளை பார்த்தீங்களா எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரித்தார் வேத சாஸ்திரம் படித்தவர். ஓ பகவானா, அவர் வந்து யானையை வந்து ஊசியின் காதில் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தேன்னார் நாரதர். ஊசி காதில் யானையா? அது எப்படி முடியும்? நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு அவர். சரி, இந்த ஆளுக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நாரதர் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு போனார். இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்டார் அவர். பார்த்தேன், ஒரு ஊசி துவாரத்தில் யானையை கோத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் அந்த ஆள் முகத்தை கவனித்தார். அந்த தொழிலாளி இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை. அவரால் முடியாத காரியம் கூட உண்டானார். என்ன இப்படி சொல்கிற, ஊசியின் துவாரத்தில் யானையை கோக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் நாரதர். நிச்சயமாக நம்புகிறேன்னார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர். இதை பாருங்கள், நான் இந்த ஆலமரத்தடியில் தான் தினமும் உட்காந்துருக்கிறேன். தினமும் இந்த மரத்திலிருந்து எவ்வளவோ பழம் கீழே விழுது. இந்த பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ளே ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருக்க முடியுங்கிறப்போ ஊசி துவாரத்தில் கடவுள் வந்து யானையை நுழைய வச்சாருங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பதில் சொன்னாராம் அந்த தொழிலாளி. நாரதர் யோசனை பண்ணார், இந்த தொழிலாளி வேத சாஸ்திரங்களையெல்லாம் படிக்கலைன்னா கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து இறைவனை நம்புகிறான். அதனால தான் கடவுள் இந்த ஆளுக்கு சீக்கிரம் முக்தி கிடைக்கும்னு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த கதையில் வர்ற கடவுள், நாரதர், வைகுண்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் தூங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மை, அந்தரத்தில் 1000 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற உண்மை, இதெல்லாம் வந்து நாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இந்த உண்மைகள் வந்து அதிசயமாக நமக்கு தெரியறதுனால அதை வந்து நம்பாமல் இருந்துட முடியாது. இயற்கையை பரிபூர்ணமாக நம்புங்கள், அந்த நம்பிக்கையே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த கதை. இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா கடவுள் வந்து ஒரு பானைக்குள்ளே ஒரு யானையை நுழைய வச்சுட்டாருன்னு சொன்னால் அதை நீ நம்புவ?

0: யா அப்படின்னு கேட்டோம். நம்புவேன் சார், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்னா. எப்படிறான்னு கேட்டோம். எப்படின்னா அந்த பானை வந்து அந்த யானையை விட பெருசாக இருந்திருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறான்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினாய்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நீ கோரினால் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை இணைய ஒளிபரப்பான கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நீ கோரினால் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேயர்கள்கிட்ட நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயணம் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்தான். ஆனால் எவ்வளவு வயசானாலும் சரி, பயணம் பண்ணும்பொழுது எப்படியாவது, அது பஸ்ஸில் பண்ணாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, ஏன் விமானத்தில் போனால் கூட சரி, எப்படியாவது அந்த ஜன்னலோர இருக்கையே தேடி கண்டுபிடிச்சி உட்காந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம பயணங்களின் போது நம்ம ஏங்கி தவிக்கக்கூடிய, ஆசைப்படக்கூடிய அந்த ஜன்னலோர இருக்கையில் அப்படி என்ன தான் இருக்குது? ஸோ அந்த ஜன்னலோர இருக்கையின் அழகு என்ன அப்படின்றது நேயர்கள் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0442952 0853 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் இணையறாங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நலமா இருக்கீங்களாமா? நலமா இருக்கும். சொல்லுங்கம்மா, இந்த பயணங்கள்ல ஜன்னலோர இருக்கை இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ஜன்னலோர இருக்கைக்கு அப்படி என்னதான் அழகு இருக்கு? முதல் நேரா நீங்க கலந்துட்டதுல ரொம்ப சந்தோஷமா. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? சார் வணக்கம், நலமா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், ஜன்னலோர இருக்கையினுடைய அந்த சிறப்பு என்ன சார்?
1: மழை சாரல் வருதுங்களா? மழை சாரல் வரும்போது அந்த ஜன்னல் வரும்போது நம்ம முகத்துல பார்க்கும்போது அவரு தனி சுகம்.
0: ஆமா கண்டிப்பா.
1: நீங்க என்னதான் அந்த பக்கம் நின்று உட்காந்து

0: சொன்னீங்க சார்.
1: வரப்புள் நிலம் அந்த காட்சிகள், இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும், மனசுக்கும் நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும். இதெல்லாம் நாளடைவில் நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு மேலும் மகிழ்ச்சி உண்டாக்கும்.
0: ஓகே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி சார்.
1: நன்றி.
0: சுனையர்கள் தொடர்ச்சியா நீ கோரினால் நிகழ்ச்சியில் நீங்க கலந்துகிட்டு பேசலாம். நான் நம்பரை திருப்பி சொல்றேன், 0442952 0853, 0442839871. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாம் உங்களுக்காக செய்ய காத்துட்டு இருக்கு, 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து கணா காணும் காலங்கள் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைக்க, நான் முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மதுமிதா அவர்கள் பாடிய பாடல். கேட்கலாம், இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இணைய ஒளிபரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இந்த நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. நீ கோரினால் நிகழ்ச்சி நேரம் சரியா 8:10 ஆக போகுது. இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயணம் செய்யும்பொழுது நம்ம எல்லாரும் ஆசைப்படக்கூடிய அந்த ஜன்னலோர இருக்கைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, அதில் என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர இணையராங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: இனிய முன்னிரவு வணக்கங்கள். நலம் நலமறியாவல், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நலமே நலம், நீங்க நலமா ரொம்ப அழகா ஒரு கடிதம் எழுதுற மாதிரி நலம் நலமறியாவல் சொன்ன உடனே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இருக்கீங்கய்யா?
1: என்ன
0: சிறப்பு இருக்குறீங்க?
1: சாலையோரம் சோலை ஒன்று ஆடும், பேருந்துல பயணம் செய்யறதையும் சரி, வந்து புகை வண்டியில பயணம் செய்யறதையும் சரி, இரு மரங்களும் வந்து ஜன்னலோரம் அமைந்து அந்த எல்லாமே நம்மள கடந்து போற மாதிரி தோணும் பாத்தீங்களா?
0: ஆமா
1: ஆமா. அப்புறம் வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு இதையுமே இதை விட வேற சந்தர்ப்பமே இல்லை. அப்புறம் நதிகளுக்கு மேல போறோம் பாத்தீங்களா,
0: பாலத்து மேல,
1: பாலத்தின் மேல போறோம் பாத்தீங்களா, அதாவது கிருஷ்ணா நதி, நம்முடைய தாமிரபரணி நதி, காவேரி நதி, மேலுள்ள பாலங்களை போடுச்சு. அந்த நதி நதி வந்து கடந்து ஒவ்வொரு இடத்துல எப்படி போறது, எந்த இடத்துல கொஞ்சமா இருக்கிறது, எந்த இடத்துல அகலமா இருக்கிறது, அந்த பாக்குறது அந்த சுவாரஸ்யத்துக்கு ஈடுனே இல்லை பாத்தீங்களா?
0: கரெக்டா சொன்னீங்க. அதாவது இந்த நதி எப்படி எல்லாம் வளைந்து போகுது அப்படின்னு பாக்குறப்போ, அடுத்து எப்ப இந்த நதி வளையும், எங்க இந்த நதி எங்க போய் முடியும் அப்படின்ற கேள்வி மனசுக்குள்ள போயிட்டே இருக்கும்.
1: அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம இல்ல உதயமாகும். கிருஷ்ணா நதியை ஒரு தடவை கடற்கரைச்சே வந்து ரொம்ப நேரம் போயிடுத்தோம். அந்த ட்ரெயின்ல உள்ளவர்கிட்ட கேட்டேன், இந்த நதி இவ்வளவு அகலமா இருக்கிறது, என்ன இது, என்ன ஆச்சரியப்படுறேன், நீங்க இங்கிருந்து ஹைதராபாத்துக்கு போங்கோ, அங்கே வரும் அந்த நதியை பாருங்கோ, நதியில வந்து அதாவது ஹைதராபாத், நான் போனது வந்து விஜயவாடா, சென்னை டு விஜயவாடா, அப்புறம் வந்து விஜயவாடால இருந்து ஹைதராபாத்துக்கு போங்கோ, அங்கே வந்து ஆந்திராவின் பிரபலமான நதி பெயரை சொல்லி அதோட அகலத்தை பார்த்து நீங்க மயக்கமே அடைந்து சொன்னாங்க.
0: ஓகே ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க.
1: வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யம் வருது பாத்தீங்களா?
0: ஆமா,
1: ஜன்னலோர பயணத்தினோட ஒரு பிளஸ் பாயிண்ட்.
0: சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த நேரம், வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: ஐயா நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன்.
0: இப்ப பாருங்க, 8 நீ கோரினால் நிகழ்ச்சியில இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்பு, நீங்க சொல்லுங்க. பயணங்களின் போது இருக்கக்கூடிய அந்த ஜன்னலோர இருக்கைக்கு என்ன சிறப்பு?
2: ஜன்னலோர இருக்கையில் சிறப்புகள், மரங்களும் மலைகளும் முந்த போட்டியிடும், மரங்களும் மலைகளும் என்னை முந்த போட்டியிடும், சூரியன் என்னை கண்காணித்துக் கொண்டே பின்தொடரும், சூரியன் என்னை கண்காணித்துக் கொண்டே பின்தொடரும், எத்தனையோ மரங்கள் என் விரலுக்காக முந்தி வரும்,
0: எத்தனையோ
2: மர இலைகள் என் ஜன்னலோரத்திலிருந்து என் கை வராதா என்று கை கொடுக்க காத்திருக்கும்.
0: ஐயா என்ன கவிதை, பட்டைய கிளப்புறீங்க போங்க.
2: புல்லாங்குழலில் துளையில், புல்லாங்குழல் துளையில் புகும் காற்று காதுகளில்.
0: சூப்பர் சூப்பர், உண்மையிலேயே ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுவும் அழகான ஒரு கவிதை போல சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க.
2: நன்றி, நான் வாலியோட தீவிர ரசிகரியா.
0: ரொம்ப சூப்பர் சூப்பர், அழகா தெரியுதுங்க. நன்றி, மகிழ்ச்சி.
2: நன்றி நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேரம் வணக்கம்.

வணக்கம் யாருங்கிறது பேசுறீங்க, வணக்கம் யாருங்கிறது பேசுறீங்க. ஓகே, இணைப்பில் ஏதோ பிரச்சனை போல. சுனேயர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0442952 0853 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. அயன் திரைப்படத்திலிருந்து விழி மூடி யோசித்தால் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் நான் முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத கார்த்திக் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் சரி 8:19 ஆயிட்டு இருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 இணைய ஒளிபரப்பா. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைய காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்
1: சார், மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜன், சுரேஷ் குமார் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்,
0: ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப உடனே சொல்லுங்க, ஜன்னலோர இருக்கையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன? உங்களுக்கு ஏன் ஜன்னலோர இருக்கை பிடிக்கும்?
1: கண்டிப்பா சார், எனக்கு இல்ல, என் பையன் பொண்ணுக்கு ரொம்ப ட்ரெயின்ல டிக்கெட் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜன்னலோரம் வந்து எனக்கு சீட்டு கொடுப்பான்னு சொல்லி என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் கேட்கும்.
0: ஓ ஓகே.
1: அது அந்த வரம்பு பாத்தீங்கன்னா அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் ரசிச்சு வர்றதுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு பொண்ணுக்கு.
0: ஓகே ஓகே.
1: பையன் அதுக்கு மேல.
0: ஓ, அப்ப ரெண்டு பேருக்குமே போட்டி வருமே, ஒரே ஜன்னல் ஒரு இருக்கே, ரெண்டு பேருக்கு கொடுக்கணும்.
1: அதுதான் சார் பிரச்சனைய.
0: அப்ப என்ன பண்ணுவீங்க, எப்படி சமாளிப்பீங்க?
1: பக்கத்துல இருக்காங்களா சார், ஒருத்தங்க சார் அவங்களே புரிஞ்சுப்பாங்க.
0: ஓகே,
1: பரவாயில்ல.
0: ஓகே,
1: பார்க்க முடிஞ்சு அவங்களே என்ன பண்ணுவாங்க, சரி பக்கத்துல மாறிடும், மாறி உட்காந்துப்பாங்க, ட்ரெயின்ல போறோம். ரொம்ப அதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது தெரியல சார், என்ஜாய்மெண்ட் சார் பசங்களுக்கு உள்ள.
0: ஓகே ஓகே. ஆனா நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பசங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதே அளவுக்கு நீங்களும் ஜன்னலோர இருக்கைக்காக ஏங்கி தவிப்பீங்க போலயும் தோணுது எனக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, எல்லாருக்கும் உள்ளதால சார்.
0: கரெக்ட்டா கரெக்ட்டா,
1: எல்லாருக்கும் சரி சார், பொதுவா சார்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க
1: சார். சார் இதுல ஒரே ஒரு குழு சொல்லிக்கிறேன் சார், எனக்கு எங்களுக்கு வந்து காரைக்கால் பண்பலை அடிக்கடி கிடைக்கும். இந்த எஃப்எம் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் இன்னும் வழிவிடணும், புது புதிய நேயர்கள் நிறைய பேர் வரணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார், எல்லா நேயர்களும் அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய இந்த மாதிரியான அனுபவங்களை நம்ம நிகழ்ச்சியில பேசுவோம்.
1: ஏன்னா எங்களுக்கு வந்து காரைக்கால் பண்பலை அடிக்கடி
0: கண்டிப்பா சார்
1: பண்பலை, நாங்க என்ன எங்களுக்கு லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எல்லாம்.
0: ஓகே சார், மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார்,
1: நன்றி சார், நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் குமார் பேசுறேன் சார், செங்கோட்டை போன் பண்ணி குமார் பேசுறேன் சார்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
2: ஓகே. ஆமா சார், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 120, 150 அதாவது மாதிரி வந்து நான் எங்க ஏறேன், எங்க இறங்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா.
0: ஓகே.
2: அந்த மின்சார கம்பத்தை மட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா இழுந்து போகுது சார் நானு.
0: ஓ, பெரிய விஷயம் தான். அதாவது
2: ஆமா,
0: அந்த நீங்க ஏறி இறங்கக்கூடிய அந்த இடைப்பட்ட தூரத்துல அந்த மின்சார கம்பளங்களை ஒண்ணு விடாம எண்றதுக்கு ஒரு பொறுமை வேணும்.
2: ஆமா சார், ஆமா ஆமா சார், அந்த ஒண்ணு விடாம நான் எண்ணும் சார் நானு.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி சார். கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஐயா வணக்கம். பொள்ளாச்சிலிருந்து பேசுறோம், செந்தில்குமார்.
1: ஐயா நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா.
1: ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஜன்னல் ஓர பயணம் என்ன நினைவு இருக்கு?
0: பாத்தீங்கன்னா இப்ப இந்த ட்ரெயின்ல போகும்போது எனக்கு அந்த ஓரத்துல உட்காந்து அந்த இயற்கை ரசிக்கிறது, அந்த விவசாயம் செய்வாங்க விவசாயிகளா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே.
0: ரெண்டாவது இந்த மரங்களை வந்து ரொம்ப நேசிப்பேன், பனை மரம் மற்ற நாட்டு மரங்களை.
1: ஓகே. ஹலோ ஹலோ. ஓகே, இணைப்பில் ஏதோ பிரச்சனை போல. ஸோ நேயர்கள் தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியில், அதாவது நீ கோரி நாள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0442952083 அப்படின்ற நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். ஸோ நேயர் அழகாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தார், நான் வந்து ரயிலில் போகும்பொழுது அந்த மரங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ரசிப்பேன், அதுவும் வெளியில் வந்து நம்ம பயணம் செய்யக்கூடிய இடங்களில், ஐ மீன் அந்த வழித்தடத்தில் விவசாய நிலங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இணைப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனால பாவம் அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. சரி, இருந்தாலும் அவருக்காக ஒரு பாடல் கேட்கலாம். மன்மதன் திரைப்படத்திலிருந்து காதல் வளத்தேன் காதல் வளத்தேன்ற பாடல். யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையில் நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுக, கே கே அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

8:28 ஆயிட்டிருக்கு. பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இணைய ஒளிபரப்பாக கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி நீ கூறி நாள் நிகழ்ச்சியில் இணையர்கள் கிட்ட என்ன கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயணம் செய்யக்கூடிய பயணம் செய்யும்பொழுது அந்த ஜன்னலோர இருக்கை இருக்குது இல்லையா, அந்த ஜன்னலோர இருக்கை வந்து எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது, அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய அழகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர இணையராங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுகிறேன்.

0: நேரம் சரியாக 8:38 ஆயிட்டிருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைய ஒளிபரப்பா. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். சனி கோரினால் நிகழ்ச்சியில் நேர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனலோர இருக்கையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் இணைறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சூர்யா பேசுறேன் சார்.
0: சார் நல்லமா இருக்கீங்களா?
1: இயற்கை காட்சி மரம் செடி மான் மான் இந்த மாடு வீடு மேய் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரலாம். பேச்சுகள் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த ஊர் ஆளுங்க பேச்சுகள் என்னங்க பண்றீங்க?

0: அந்த ஊருக்கு உண்டான வட்டார வழக்கு அப்படின்றது தனி அழகுதான்.
1: அந்த வார்த்தைகள் எல்லாம் நல்லா இருக்கும்.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், யாருங்கறது பேசுறீங்க?
2: வணக்கம் சார், நான் ரெட்டியூர்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெயபுனி சார்.
0: நல்லமா இருக்கீங்களா சார்?
2: நல்லமா இருக்கேன் சார், எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், நீங்க உங்களுடைய அந்த வாழ்க்கையில ஜன்னலோர இருக்கை பயணம், அதை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள், அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க?
2: சில மாதங்களுக்கு முன்னால வந்து கோவா போறதுக்காக புக் பண்ணி இருந்தோம் சீட்டு.
0: ஓகே,
2: எனக்கு பாருங்க, ஜன்னல் ஓரமா தான் சீட்டே கிடைச்சி இருக்குது, 32.
0: சூப்பர்.
2: அது இல்லாம பர்த்து வந்து ஜன்னல் ஓரமாவே அது மேலேயே எனக்கு வர்ற மாதிரி அழகா செட் ஆகி போச்சு.
0: அழகா சொல்றீங்க.
2: ஆமா சார், இங்க சென்ட்ரல்ல வந்து மத்தியானம் 2:00 எடுத்தாங்கல்ல கோவாக்கு, அங்க வாஸ்கோடங்காம போவோம், மறுநாள் வந்து கரெக்டா 1:50 போய் இறங்கும்.
0: ஓகே,
2: 24 மணி நேரம் தூங்கவே இல்லை சார். நடுவுல போற வழிகள் எல்லாம் எழுதிட்டே இருந்தேன், இந்தந்த ஊரு இந்தந்த ஊரு இந்தந்த ஊருன்னு சொல்லிட்டு.
0: ஓ, நீங்க பயண குறிப்பு எல்லாம் எடுப்பீங்க?
2: ஆமா சார், இங்க ஆரம்பிச்சு அரக்கோணம் தான் பிறகு அரக்கோணம் எனக்கு தெரியும் ரூட்டு.
0: ஓகே,
2: எந்தெந்த ரூட்டுக்கு போகுது சொல்லிட்டு ஒரு டைரியில எழுதிட்டே வந்தேன். இந்த டைமுக்கு இந்த ஊருக்கு போகுது, இந்த டைமுக்கு இந்த ஊருக்கு போகுது அப்படியே எழுதிட்டே வந்தேன். சில நேரத்துல வந்து இந்த தண்ணிக்காக ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவாங்க, வந்து சுத்தி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அந்த ஊரை பத்தி அதெல்லாம் சில நேரத்துல வந்து இங்கிலீஷ் இருக்கும், சில நேரத்துல ஹிந்திகள் இருந்தது. சில நேரத்துல வந்து நாங்க கேட்டேன் என்ன ஊருங்க அப்படி நாங்க கேட்டோம்னா அந்த கடைகள்ல அவங்க சொல்லுவாங்க, ஓ இந்த டைமுக்கு இந்த ட்ரெயின் இந்த இடத்துல வந்திருக்குது அப்படின்னு குறிப்பிடுத்துனே வந்து.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, மகிழ்ச்சி. நன்றிங்க சார்.
2: நன்றி
0: சார், நன்றி நன்றி நன்றி. சோ, நேயர்கள் சொல்லும்பொழுது நான் பயணம் பண்ணது வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேர பயணம். ஆனால் அந்த 24 மணி நேர பயணத்துலேயும் நான் போகிற வழியெல்லாம் குறிப்பெடுத்துகிட்டே போனேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, பயணங்களின் போது குறிப்பெடுக்கிறது அப்படின்றது ஒரு அழகான கலை, ட்ராவலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதை செய்யறதுக்கு அதிகமான பொறுமை தேவை. ஏன்னா நம்ம போகிறதே ஊர் சுற்றி பார்க்க தான் போகிறோம். அந்த தருணத்தில் யாராவது நேரம் செலவழித்து குறிப்பெடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பெடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ அது ஒரு தனியான அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நினைவுகளோடு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து, ஒரு பாதி கதவு நீ அடி மறு பாதி கதவு நான் அடி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், ஹரிச்சரன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்து பாடிய பாடல், ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல் கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 8:47 வித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். ஸோ நீ கோரினால் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட அந்த ஜன்னலோர இருக்கையில் என்னதான் சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரங்க வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் சார், சண்முகத்தில் பேசுறேன் சார்.
0: சார் நல்லமா இருக்கீங்களா சார்?
1: ரொம்ப ரொம்ப நலம், நல்லா அருமையான மழையும் பெஞ்சிருக்குது.
0: ஆமா, இந்த அழகான மழை பொழியக்கூடிய தருணத்துல
1: வெயில் அடிச்சுட்டு இன்னைக்குதான் மழையே பார்க்க முடிஞ்சது சார்.
0: ஓகே சார், சார் சொல்லுங்க சார், இந்த ஜன்னலோர இருக்கையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சார்?
1: ஜன்னலோரம் இருந்து போறதுக்கு ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கு சார், சுகமும் சுகம்.
0: ஓகே,
1: ஏன்னா நம்ம எந்த நேரம் நம்ம போனா கூட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பசங்கள் வந்து கூட எனக்கு ஜன்னலோரத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்படுங்க. நானும் வந்து சன்னலோரத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா சன்னலோரம் இருக்கிறதுனால என்ன பலன்னா, நம்ம எல்லா இடத்தையும் தெரிஞ்சுக்கலாம், எல்லா ஊர்களும்.
0: ஆமா ஆமா,
1: மாதிரி எல்லா மக்களையும் பாத்துக்கலாம்.
0: ஓகே,
1: அதே மாதிரி நம்ம ட்ரெயின்ல போகும்போது நல்லா மரங்கள்லாம் பாத்துக்கிட்டு நல்லா ரசிச்சுட்டு போகலாம். எல்லா ஊரும் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டிராக்ல போகும்போது பாருங்க, டிராக் மாறும் போது பாருங்க, பின்னாலே அப்படியே வந்து டக்குன்னு மாறும் பாருங்க.
0: ரொம்ப அழகா சொல்றீங்க சார்,
1: சந்தோஷமா. அதே மாதிரி பிரிட்ஜில போகும்போது நல்லா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், கட கட கட கட
0: கடனே,
1: சந்தோஷமா இருக்கும் சார்.
0: ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சியில கலந்து பேசிக்கிட்டதுல. நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?

0: நலமா இருக்கீங்களா?
1: எல்லாருமே நலமா இருக்கோம்மா. சொல்லுங்க, அந்த ஜன்னலோர இருக்கையில அப்படி என்னதான் ஸ்பெஷலா இருக்கு?
0: ஆமா சார், நான் எப்பவுமே ட்ரெயின்ல போனா போய் ஜன்னலோரம் உட்காந்துக்கோங்க சார்.
1: ஓகே,
0: உட்காந்துன்னா அந்த இயற்கை காட்சிகளாம் பாத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன், அங்கே ஒரு காப்பி கீப்பி வாங்கி
1: சாப்பிட்டுக்கினேன்.
0: எப்போ சார் நான் ட்ரெயின்ல போனேன்?
1: ஓகேம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க, மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா.
0: நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி. ஸோ நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து அந்த ஜன்னலோர இருக்கையினுடைய ஸ்பெஷாலிட்டியை கலந்துட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பொறி திரைப்படத்திலிருந்து பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம் அப்படின்ற பாடல் கேட்டு மகிழலாம். மதுபாலகிருஷ்ணன், தீனா மற்றும் மதுஸ்ரீ அவர்கள் இணைந்து பாடிய பாடல். தீனா அவர்களுடைய இசையில யுகபாரதி அவர்களுடைய வரிகள் நம்ம இந்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வானங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நீ கோரினால் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேரம் சரியாக 8:55 ஆயிட்டிருக்கு. இணைய ஒளிபரப்பு கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அதில் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நேர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது அவங்க இந்த ஜன்னலோர இருக்கையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ஜன்னலோர இருக்கை ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே பேருந்து நிலையத்துக்கு போனால் காலியாக இருக்கிற பஸ்ஸில், அதுவும் எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, அந்த காலியாக இருக்கிற பஸ்ஸில் ஏறும்போது இத்தனை ஜன்னலோர இருக்கை இருக்குது, இதில் எந்த இருக்கையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுலேயே ஒரு பெரிய மனக்குழப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, ஜன்னலோர இருக்கையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம புதுசாக ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், அதில் பேருந்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இறங்க வேண்டிய இடம் வருதா இல்லையான்னு பார்த்துக்கிறதுக்காக இந்த ஜன்னலோரமாக இந்த கடைகளில் இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய பெயர், தெருவினுடைய பெயர், அந்த சாலையினுடைய பெயரெல்லாம் படிச்சுட்டே போவோம். ஏன்னா ஒருவேளை ஸ்டாப்பிங்கை தவறி போயிட்டோம்னா, நம்ம ஏதாவது முக்கியமான வேலைக்கு போயிட்டுருக்கும்போது நேரம் தாமதமாகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஜன்னலோர இருக்கை பல நேரங்கள் எனக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று, ஜன்னலோர இருக்கைகளில் உட்காந்துட்டு தூங்குறவங்க வந்து அந்த ஜன்னலோர இருக்கையை அவமரியாதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு புத்தகத்தில் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம். இதை படித்ததுலேருந்து எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி என்னென்னா, ஜன்னலோர இருக்கையில் உட்காந்த உடனே அந்த ஜில்லுன்னு அடிக்கக்கூடிய காற்று நம்மளை தூங்க வச்சிருது. ஆனால் அந்த எழுத்தாளர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த இருக்கையில் உட்காந்து தூங்கினா அந்த இருக்கையை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, இந்த பெண்ணை தூங்குறதா வேணாமான்லாம் நம்ம யோசிச்சிருக்கக்கூடிய காலமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்ட நேயர்கள் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுட்டு, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக தரமணி திரைப்படத்திலிருந்து யாரோ உச்சிக்கிளை மேலே குடை பிடித்தாரோ அப்படின்ற பாடல், யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையில் நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுது, யுவன் சங்கர் ராஜா அவர்களே பாடிய பாடல், அந்த பாடலை கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது. நீ ஒரு நாள் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: திருமலையும் பூங்குழலியும் சேந்தன் அமுதன் வீட்டிலே இருந்த மந்தாகினி தேவி என்ற கரையர் குலப்பெண்ணை, வாய் பேச முடியாத அந்த ராணியை எப்படியாவது அனிருத்த பிரம்மராயரிடம் கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டு அவளை சம்மதிக்கவும் வைத்து விட்டார்கள். கோட்டைக்குள்ளே நுழையும் போது வேளக்கார படையினர் அவர்கள் கோட்டைக்குள்ளே நுழைந்து கொண்டிருந்தார்கள். அதையே கண்கொட்டாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றாள் வாய் பேச இயலாத ராணி. எவ்வளவு முயன்றும் வேளக்கார படையினர் கோட்டைக்குள்ளே நுழைந்த பிறகு அவர்களால் உள்ளே புக முனைந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை. அந்த கூட்டத்தோடு கூட்டமாக வேளக்கார படையினரை பார்த்து கொண்டே வாய் பேச இயலாத ராணியும் உள்ளே சென்று விட்டாள். திருமலையும் பூங்குழலியும் பின்னோடு சென்றார்கள். கோட்டைக்குள் பிரவேசித்த பிறகும் திருமலை வேறு தனி வழியாக போகலாம் என்று சொன்னதை பூங்குழலியின் அத்தை பொருட்படுத்தவில்லை. கூட்டத்துடன் கலந்தே சென்றாள். கூட்டத்தை பார்த்து பயப்படும் சுபாவம் உடையவள் இம்மாதிரி செய்வதைக் கண்டு மற்ற இருவருக்கும் வியப்பாயிருந்தது. கொஞ்ச தூரம் போன பிறகு கூட்டத்தில் சிலர் மந்தாகினியை குறிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார்கள். இந்த அம்மாளை பார்த்தா பழுவூர் இளையராணியோட ஜாடையா இல்லையா என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். திருமலைக்கும் பூங்குழலிக்கும் இது கவலையை அளித்தது. அவர்கள் மந்தாகினிக்கு முன்னால் போய் நின்று தடுத்து நிறுத்த முயன்றார்கள். இதற்குள் ஆழ்வார்க்கடியானை பார்த்தவர்கள் சிலர், இவன் யாருடா வைஷ்ணவன், பெண்பிள்ளைய தொந்தரவுபடுத்துறான் என்றார்கள். இந்த வார்த்தைகள் காதில் விழுந்து வேளக்கார படையின் முன்னால் போனவர்கள் திரும்பி வந்தார்கள். வாய் பேச இல்லாத ராணியை சூழ்ந்து கொண்டு மற்றவர்களை அப்புறப்படுத்தினார்கள். அந்த நெருக்கடியில் திருமலையும் பூங்குழலியும் கூட அப்பால் தள்ளப்பட்டு விலகிப் போக நேர்ந்தது. வேளக்கார படையில் ஒருவன் மந்தாகினி தேவியிடம், அம்மா நீ யாரு, உன்னை யார் தொந்தரவு செஞ்சாங்க சொல்லு, அவனை இங்கேயே தூக்குல போட்டுடுறோம் என்று கேட்டான். வாய் பேச இயலா ராணி மறுமொழி சொல்லாமல் நின்றாள். இதற்குள் ஒருவன், இவளை பார்த்தா பழுவூர் ராணி ஜாடையா இல்லையா என்றான். இன்னொருவன், அப்படித்தான் இருக்கணும், அதனாலதான் இவ்வளவு கர்வமா இருக்கிறா, பழுவூர் கூட்டமே கர்வம் பிடிச்ச கூட்டம் என்றான் மற்றொருவன். இந்த நிகழ்ச்சிகள் சின்ன பழுவேட்டரையரின் அரண்மனைக்கு சமீபத்தில் நிகழ்ந்தன. ஆகையால் என்ன சச்சரவு என்று தெரிந்து கொள்வதற்காக பழுவூர் வீரர்கள் சிலர் அங்கே வந்தார்கள். பழுவூர் கூட்டமே கர்வம் பிடிச்ச கூட்டம் என்று வேளக்கார வீரன் ஒருவன் கூறியது அவர்கள் காதில் விழுந்தது.
1: யாராவது பழுவூர் கூட்டத்தை பத்தி நிந்தனம் செய்கிறவன் இங்க முன்னால வரட்டும்
0: என்றான் பழுவூர் வீரன் ஒருவன்.
1: நான் தாண்டா சொன்னேன், என்னடா செய்வே என்று வேளக்கார வீரன் முன் வந்தான்.

0: இங்க தாண்டா கர்வம் பிடிச்சவங்க, உங்க கர்வம் பங்கமடையும் காலம் நெருங்கிட்டுது என்றான் பழுவூர் வீரன். ஆஹா, எங்க இளவரசரை கடல்ல மூழ்கடிச்சு விட்டதுனால இப்படி பேசுறியா? உங்களை போன்ற பாதகர்கள் இருக்கிறதுனால தான் புயல் அடிச்சு ஊரெல்லாம் பாழா பூட்டுது என்றான் கூட்டத்தில் ஒருவன். பழுவூர் வீரன் என்னடா சொன்ன என்று அவனை தாக்கப் போனான். வேளக்கார வீரன் அவனை தடுத்தான். பின்னர் கூட்டத்தில் கைகலப்பும் குழப்பமும் கூச்சலும் எழுந்தன. பழுவூர் வள்ளல்கள் வாழ்க என்று சிலரும், மூன்று உலகம் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க என்று சிலரும் கோஷமிட்டார்கள். கொடும்பாளூர் வேளார் வாழ்க, திருக்கோவலூர் மலையமான் வாழ்க என்ற குரல்களும் எழுந்தன. அந்த சமயத்தில் சின்ன பழுவேட்டரையரே குதிரை மீது ஆரோகணித்து அங்கு வந்து சேர்ந்தார். அவரை கண்டதும் சண்டை நின்றது. ஜனங்களும் கலைந்து நாலாபுரமும் சிதறி ஓடினார்கள். வேளக்கார படையினர் முன்னால் சென்றார்கள். பழுவூர் வீரர்கள் காலாந்தக கண்டரை சூழ்ந்து கொண்டு நடந்ததை தெரிவித்தார்கள். பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் வீதியோரத்தில் ஒதுங்கினார்கள். சுற்றும் முற்றும் கூர்ந்து கவனித்தார்கள். மந்தாகினியை காணவில்லை.
1: ஐயோ, இது என்ன இப்படி நேர்ந்துடுது? தலைநகர்ல அரசாட்சி அழகா நடக்கிறது, அத்தை எப்படி கண்டுபிடிப்பது? ஏதாவது கெடுதல் நேர்ந்திருக்குமோ? யாரேனும் பிடித்து கொண்டு போயிருப்பார்களோ
0: என்று பூங்குழலி கவலைப்பட்டாள். காலாந்தக கண்டரும் பழுவூர் வீரர்களும் போன பிறகு நாலாபுரமும் தேடி பார்த்தார்கள். மந்தாகினியை காணவில்லை. திருமலை,
2: நான் இன்னும் சிறிது நேரம் தேடி பார்க்கிறேன். நீ சீக்கிரம் சென்று முதன் மந்திரியிடமும் இளைய பிராட்டியிடமும் சொல்லு. நாம் இரண்டு பேர் மட்டும் தேடினால் போதாது, முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் ஏதேனும் ஏற்பாடு செய்வார்கள்
0: என்றான். பூங்குழலி போவதற்கு தயங்கினாள். மறுபடியும் ஆழ்வார்க்கடியான்,
2: நான் சொல்வதை கேள். உன் அத்தைக்கு ஒன்றும் நேர்ந்திருக்க முடியாது. ஜனக்கூட்டத்தில் யாரோ தெரிந்த மனிதன் ஒருவனை உன் அத்தை பார்த்திருக்கிறாள். அவள் ஒரு துக்கையே கவனமாக நோக்கியதிலிருந்து ஊகிக்கிறேன். அதனாலேதான் கூட்டத்தோடு சேர்ந்து வந்தாள். இப்போதும் அவனை தொடர்ந்துதான் போயிருக்கிறாள் என்று தோன்றுகிறது. எப்படியும் கண்டுபிடித்து விடலாம். நீ போய் முதன் மந்திரியிடம் சொல்லு
0: என்றான். பூங்குழலி முதன் மந்திரியின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள். இதையெல்லாம் கேட்ட குந்தவை பெரிதும் கவலையடைந்தாள். அனிருத்தர் அவ்வளவு கவலை கொண்டதாக தெரியவில்லை.
3: பார்த்தீர்களா இளவரசி, கலக பிசாசு எப்போது சந்தர்ப்பம் கிட்டும் என்று காத்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டீர்களா? அருள்மொழிவர்மர் உயிரோடு இருக்கிறார் என்று தெரிய வேண்டியதுதான். ராஜ்யமெங்கும் தீ மூண்டுவிடும்.
1: தாங்கள் முதன் மந்திரியாயிருக்கும் வரையில் அப்படி ஒன்றும் நேராது. இப்போது என் பெரியன்னையை பற்றி சொல்லுங்கள். நான் பயந்தது போலவே ஆகிவிடும் போலிருக்கிறதே, அவரை எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டாள்.
3: அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். கோட்டைக்குள் வந்துவிட்டபடியால் இனி நான் அறியாமல் வெளியில் போக முடியாது. அதற்கு தக்க ஏற்பாடு செய்து விடுகிறேன். தேடவும் ஏற்பாடு செய்கிறேன். இனி சக்கரவர்த்தியை பார்க்காமல் மந்தாகினி தேவி இவ்விடம் விட்டு போகவும் மாட்டாள்
0: என்றார். பூங்குழலி மந்தாகினி தேவியை விட்டு பிரிந்த இடத்தில் நாம் இப்போது அந்த மாதரசியை தொடர்வது அவசியமாகிறது. அவள் கூட்டத்திலும் குழப்பத்திலும் மறைந்துவிட்ட காரணம் பற்றி ஆழ்வார்க்கடியான் கூறியது உண்மையேயாகும். வேளக்கார படையுடன் தொடர்ந்து கோட்டைக்குள் பிரவேசித்த கூட்டத்தில் மந்தாகினி ரவிதாசன் என்னும் சதிகாரனை பார்த்துவிட்டாள். ஏதேனும் ஒரு புலன் குறைவாய் உள்ளவர்களுக்கு மற்ற புலன் நன்கு இயங்குவது இயல்பல்லவா? மந்தாகினிக்கோ காது கேளாது, வாய் பேசாது. அவ்வளவுக்கு அவ்வளவுடைய கண் பார்வை கூர்மையாயிருந்தது. ஆழ்வார்க்கடியானும் பூங்குழலியும் மந்தாகினி தேவியையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகையால் அவர்கள் கண்ணிற்கு படாத ரவிதாசன் மந்தாகினியின் பார்வைக்கு இலக்கானான். வரப்போகும் நன்மை தீமைகளை முன்னாலேயே அறிந்து கொள்ளக்கூடிய இயற்கையான உணர்ச்சி அறிவும் மந்தாகினிக்கு இருந்தது. ஆதலின் ரவிதாசன் ஏதோ தீய காரியத்துக்காகவே இங்கே வந்திருக்கிறான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். ஏற்கனவே ஈழ நாட்டில் அருள்மொழிவர்மனை ரவிதாசன் கொல்ல முயன்றதையும் அவள் அறிந்திருந்தாள் அல்லவா? ஆதலின் கூட்டத்தோடு கூட்டமாக தஞ்சையின் வீதிகளில் சென்றபோது அவள் பார்வை ரவிதாசனை விட்டு அகலவில்லை. குழப்பத்தின் உச்சமான நிலையில் சின்ன பழுவேட்டரையர் குதிரை மேலேறி வந்த சமயத்தில் ஜனக்கூட்டம் சட சடவென்று கலைந்ததல்லவா? அந்த சமயம் ரவிதாசனும் இன்னொரு மனிதனும் ஒரு சந்து வழியில் அவசரமாக புகுந்து செல்வதை மந்தாகினி பார்த்தாள். உடனே

0: அந்த திசையை குறிவைத்து அவளும் வேகமாகச் சென்று அதே சந்து வழியில் பிரவேசித்தாள். இது நிகழ்ந்த ஒரு நிமிட நேரத்தில் ஜனக்கூட்டத்தினால் மோதி தள்ளப்பட்ட திருமலையும் பூங்குழலியும் மந்தாகினியை கவனிக்க முடியவில்லை. பிறகு பார்த்தால் அவளை காணவில்லை. மந்தாகினி சந்து வழியில் புகுந்து பிறகு இரண்டொரு தடவை திரும்பி பார்த்தாள். பூங்குழலியும் திருமலையும் வருகிறார்களோ என்று அவர்களை காணவில்லை. ஆனால் ரவிதாசனை தொடர்வதே முக்கியமான காரியம் என்று எண்ணிச் சென்றாள். இந்த வரலாற்றின் ஆரம்பத்தில் வந்தியத்தேவன் காலாந்தக கண்டரின் ஆட்களிடமிருந்து தப்பிச் சென்ற வழியிலேயே ரவிதாசனும் அவனுடைய தோழனும் சென்றார்கள். ரவிதாசனுடைய தோழனையும் முன்னம் நாம் சந்தித்திருக்கிறோம். திருப்புறம்பயம் பள்ளிப்படையிலே நள்ளிரவு சதிக்கூட்டத்திலே நாம் பார்த்த சோமன் சாம்பவன் என்பவன்தான் அவன். அவ்விருவரும் அதிவேகமாகச் சந்து பொந்துகளில் புகுந்து சென்றார்கள். ஆங்காங்கு விழுந்து கிடந்த மரங்களை பொருட்படுத்தாமல் தாண்டி குதித்து சென்றார்கள். மழை தண்ணீர் தேங்கியதால் ஏற்பட்டிருந்த சேற்று குட்டைகளையும் கவனியாமல் சென்றார்கள். இன்னமும் லேசாக காற்று அடித்து கொண்டிருந்தபடியால் மரக்கிளைகள் அசைந்தாடி கொண்டிருந்தன. கிளைகளிலிருந்து அவ்வப்போது தண்ணீர் துளிகள் சலசலவென்று விழுந்தன. தங்களை யாரும் பின்தொடர்வார்கள் என்ற எண்ணமே அவர்களுக்கு லவலேசமும் இல்லை. ஆகையால் அவர்கள் திரும்பி பாராமலே விரைந்து சென்றார்கள். திரும்பி பார்த்திருந்தாலும் மந்தாகினி தேவியை அவர்கள் பார்த்திருக்க முடியாது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இந்த பகுதியில் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது அனிருத்தருக்கு புதிய சிக்கல் உருவாகிக்கிட்டு இருக்குதோன்னு தோணுது. ஏற்கனவே தஞ்சை நகரத்தில் கட்டுக்காவல் குறைஞ்சு போயிட்டது. இது கோட்டை காவலர் சின்ன பழுவேட்டரையரின் முணுமுணுப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னால கோடிக்கரைக்கு அனுப்ப சில வீரர்கள் வேணும்னு கேட்டார் முதன் மந்திரி. அப்புறம் உயர்குலத்து பெண்மினி ஒருத்தரை திருவையாற்றிலிருந்து அழைச்சிக்கிட்டு வர பழுவூர் அரண்மனை மூடு பல்லக்குக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். இதிலெல்லாம் ஏதோ சூழ்ச்சி இருக்குதுன்னு சந்தேகம் பிறந்துடுச்சு காலாந்தக கண்டருக்கு. இந்த நிலையில் அவருடைய அரண்மனை பக்கத்திலேயே வேளக்கார வீரர்களுக்கும் பழுவூர் வீரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டதை பார்த்தோம். அந்த சமயம் அங்கே வந்த சின்ன பழுவேட்டரையருக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போயிட்டது. ஒரு சந்து பொந்து விடாமல் கண்காணிக்க அதிரடி உத்தரவு பிறக்குமா? ஏதேனும் ஒரு புலன் குறைவாய் உள்ளவர்களுக்கு மற்ற புலன் நன்கு இயங்குவது இயல்பு அல்லவா? மந்தாகினி தேவியின் கூறிய பார்வை திறன் பற்றி சொல்லும்போது இப்படி அனுபவபூர்வமான வாழ்வியல் உண்மையை கல்கி நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு ஏறத்தாழ 250 ஆண்டுகளுக்கு முன்னால ஜெர்மனியில் பிறந்த லுடுவிக் வான் பீத்தோவன் தமது 20வது வயசிலேயே கேட்கும் திறனை இழந்தவர். இருந்தாலும் உலகின் தலை சிறந்த இசை மேதைகளில் ஒருத்தராக உயர்ந்து போற்றப்படுறார். ஹெலன் ஆடம்ஸ் கெல்லர் 150 வருஷங்களுக்கு முன்னால அமெரிக்காவில் பிறந்த தலை சிறந்த எழுத்தாளர். பிறந்த சில மாதங்களிலேயே பார்வை திறன் கேட்கும் திறன் ரெண்டையுமே இழந்தவர். இருப்பினும் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து பல நூல்கள் எழுதினார். மகளிர் மேம்பாட்டுக்கு அரும்பணி ஆற்றி வரலாற்றில் தனி இடம் பெற்றவர். சந்து பொந்துகளில் புகுந்து வேகமாக போய்கிட்டு இருந்த ரவிதாசனையும் சோமன் சாம்பவனையும் பற்றி சொல்லும்போது தங்களை யாரும் பின்தொடர்வார்கள் என்ற எண்ணமும் அவர்களுக்கு லவலேசமும் இல்லைன்னு குறிப்பிட்டார் ஆசிரியர். லவலேசம் ஏறத்தாழ ஒரே பொருள் கொண்ட ரெண்டு சொற்களின் இணைப்பு. லவம் வெட்டி எறியப்பட்ட, லேசம் துணுக்கு. இந்த இடத்துல லவலேசமும் இல்லைனா சிறிதளவும் இல்லை என்பது பொருள். ஒரு அரிய மேற்கோள், பஞ்சு பறந்தாலும் படியும் ஒரு தேசம், நெஞ்சு பறப்பதற்கு ஒரு நிலை காணும் லவலேசம், காத்துல பறக்கிற பஞ்சு கூட கடைசியா ஏதாவது நிலத்துல படியும், என் நெஞ்சமோ சிறிதளவு கூட நிலை கொள்ளாம தவிக்குது. நேர்களே, பாரம்பரிய பழமொழி தொகுப்புல இருக்குது இந்த அரிய ரத்னம். மலையாள மொழியில கொஞ்ச நேரம் என்பதற்கு லேச நேரம்னு ஒரு தொடர் வழங்குவதும் குறிப்பிடத்தக்கது. நல்லது, அடுத்த பகுதியில சந்திப்போம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?
1: நேர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள்.
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன்னிலாவே.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:16 ஆயிட்டிருக்கு. எண்ணினிய பொன்னிலாவே நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஸோ எண்ணினிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக செய்யக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கேட்டு மகிழலாம். சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது அப்படின்ற பாடல், எஸ்ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் மு மேதா அவர்கள் எழுதிய பாடல், மனோ மற்றும் சுனந்தா அவர்கள் பாடிய பாடல் உங்களுக்காக கேட்டு மகிழ்கள். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணை ஒளிபரப்பாக்கிட்டு மகிழும் அலைவரிசைகள். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. நேரம் சரியா 9:26 ஆயிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியை இணைய ஒளிபரப்பான கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து முழுமதி அவளது முகமாகும் அப்படின்ற பாடல் கேட்கலாம். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் நாமத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்கள் இல்லை என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:37 நிமிடம் ஆயிட்டிருக்கு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருக்கும் பாடல், அடுத்த பாடல் எந்திரன் திரைப்படத்திலிருந்து இரும்பிலே ஒரு இருதயம் உழைக்குது அப்படின்ற பாட்டை கேட்டு மகிட போகிறோம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் கார்கி அவர்கள் வரிகள் எழுத, ஏஆர் ரஹ்மான், காஷ் மற்றும் கிறிஸி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 9:42 ஆகுது. பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டு இருக்கீங்க எண்ணினிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை இணை ஒளிபரப்பான கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. எண்ணினிய பொன்னிலாவே நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. விண்ணை தாண்டி வருவாய் திரைப்படத்திலிருந்து ஒரு நாள் சிரித்தேன் அப்படின்ற பாடல், ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் இணைந்து பாடிய பாடல், தாமரை அவர்களுடைய வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை சேமித்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டுருக்கீங்க. என்னை நாளைய பொன்னியலாவே நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து யாஞ்சி அப்படின்ற பாடல், சாம்சியஸ் அவர்களுடைய இசையில் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் சக்தி ஸ்ரீகோபாலன் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 9:55 விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இணைய ஒளிபரப்பா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகள் இந்த நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கீங்க. என்னினிய பொன்னிலாவே நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக காடு திறந்தே கிடைக்கிறது அப்படின்ற பாடல் வசூலாளர் பிபிஎஸ் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் பரத்வாஜ் அவர்களுடைய இசையில் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் 10:01 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை வந்து இணை ஒளிபரப்பா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசையில் கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய அலைவரிசையில் கேட்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயர், நீங்கள் கேட்க விரும்பும் பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயரை டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் உங்களுக்காக சே காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் ஜெய்ஸ்ரீ அவர்கள் வலசரவாக்கத்திலிருந்து கேட்டிருக்காங்க. வாராயோ வாராயோ அப்படின்ற பாடல் ஆதவன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சின்மை அவர்கள் பாடிய பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில கேட்கலாம். இது உங்கள் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வாசு அவர்கள் கும்பகோணம் பகுதியிலிருந்து வண்ண நிலவே அப்படின்ற பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காரு. தேவா அவர்களுடைய சில பழனி பாரதி அவர்கள் வரிகள் எழுத ஹரிஹரன் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:13 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. இணை ஒளிபரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி பாரதி அவர்கள் ஐயப்பன் தாங்கல் பகுதியிலிருந்து கேட்டிருக்காரு. நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து உன்னைத்தானே அப்படின்ற பாடல், கேஜே யேசுதாஸ் மற்றும் மஞ்சுளா அவர்கள் இணைந்து பாடிய பாடல், இளையராஜா அவர்களுடைய இசையில் கேட்கலாம். கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பத்து மணி 18 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணை ஒளிபரப்பா. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளை இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பகுதியிலிருந்து சிவானி அவர்கள் கேட்டிருக்காங்க. மன்மதன் திரைப்படத்தில் இடம்பெற்ற காதல் வளத்தேன் காதல் வளத்தேன் அப்படின்ற பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை கேட்கலாம். நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, யுவன் சங்கர் ராஜா இசையில் கே கே அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:26 ஆயிட்டு இருக்கு. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 2.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தீனா திரைப்படத்திலிருந்து காதல் வெப்சைட் ஒன்று அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். சங்கர் மகாதேவன், ஹரிணி, டிம்மி, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். வாலி அவர்களுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜா அவர்களை சேமித்த பாடல். இந்த பாடலை யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோடம்பாக்கம் பகுதியிலிருந்து ஐஸ்வர்யா அவர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:32 ஆயிட்டிருக்கு. வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இதே நிகழ்ச்சியை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு ரசிட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் பகுதியிலிருந்து மிருதுளப்பிரியா அவர்கள் கேட்டிருக்காங்க. ஐயையோ நெஞ்சு அலையுதடி அப்படின்ற பாடல் ஆடுகளம் திரைப்படத்திற்காக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகன் அவர்களின் வரிகள் எழுத ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சரண் மற்றும் பிரசாந்தினி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் இன்னும் சில நொடிகளில் 10:39 ஆகப்போகுது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூளைமேடு பகுதியிலிருந்து மனோச்சரண் அவர்கள் கேட்டிருக்காரு. டூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற காதலே என் காதலே அப்படின்ற பாடல் வேணும்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுத எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 10:45 ஆகுது. இணைய ஒளிபரப்புல கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசையில் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வேலச்சேரியிலிருந்து தாய்மானவர் அவர்கள் கேட்டிருக்காரு. தெய்வத்தின் தெய்வம் திரைப்படத்திலிருந்து நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை அப்படின்ற பாடல் பி. சுஷிலா அவர்களுடைய குரல்ல.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:49 நிமிடம் ஆகிட்டிருக்கு. பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. லக்ஷ்மிகாந்தன் அவர்கள் கோவையிலிருந்து கேட்டிருக்காரு. கண்ணிழந்த மனிதர் முன்னால் அப்படின்ற பாடல் வேணும். ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா அவர்கள் பாடிய பாடல், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், ஏ எம் ராஜா அவர்களுடைய செயலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா ராஜாராம் அவர்கள் தஞ்சாவூர் பகுதியிலிருந்து காதலர் தினம் திரைப்படத்தில் இடம்பெற்ற தாண்டியா ஆட்டமும் ஆட அப்படின்ற பாடல் கேட்டிருக்காரு. ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய சீலவாளி அவருடைய வரிகள் இந்த பாடலை கேட்கலாம். இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒளிபரப்பு பாரதி தமிழ் பண்பலை 102.3, இணை ஒளிபரப்புல கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. தொடர்ந்து நேர்கள் பாரதி தமிழ் 702.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

ஸ்காட்டலிலே ஜாலம் காட்டும் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ் மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு நான் சகா பார்த்திபன். 11:01 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள் அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரம் கேட்க போறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஓஎஸ் அருண் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் தான் பாடல் காத்துட்டு இருக்கு. ஏ ரகமான அவங்களுடைய இசையில், என்னை காணவில்லை நேற்றோடு, உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற பாட்டு தான் காதல் தேசம் படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையோடு.

எஸ் 11:08 ரொம்ப அழகான பாடல், காதல் தேசம் படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக எஸ்பிவி அவங்களுடைய குரலில், வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், தேவா அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக ஒரு பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். காதல் கோட்டை படத்துலேருந்து சிவப்பு லோலாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

11:14 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல். அம்மம்மா அம்சமா ஆனை மேலே போகிறாமா அப்படின்னு சிவப்பு லோலாக்க குலுங்குது குலுங்குதுன்னு நம்ம பாட்டு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். மனோ சித்ரா மற்றும் குழுவினர் எல்லாம் சேர்ந்து பாடின பாடல். பாடலாசிரியர் பழனி பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் சிற்பி அவங்களுடைய இசையில் தான் அடுத்த பாடல் காத்துட்ருக்கு. மேட்டுக்குடி படத்திலிருந்து பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா அப்படின்னு மேட்டுக்குடி படத்துலேருந்து தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு, பழனி பாரதி அவங்களுடைய வரிகளில், பிரவீன் கார்த்திக் அவங்களுடைய இயக்கத்தில் தான் இந்த படம் வந்தது, ஏ ரஹ்மான் அவங்களுடைய இசையில். இட்ஸ் ரைட். என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேந்துக்கிட்ட நெய் விளக்கு ஏற்றி வச்சேன் உன்னோட கன்னத்தில் முத்தம் கொடுக்க அப்படிங்கிற பாட்டு தான். ஸ்டார் படத்துலேருந்து காத்துட்ருக்கு, கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:26 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. நேர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிற பாட்டு ஸ்டார் படத்தில் இருந்து. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாட்டு, ஸ்ரீனிவாஸ் அவங்களுடைய குரலில் ஏராளமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஜோதா அக்பர் படத்துலேருந்து பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் அப்படின்னு. எஸ் ரொம்ப அழகான பாட்டு, கேட்டு நினச்சிருங்க இசையில.

எஸ் 11:32 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஸ்ரீனிவாசா அவங்களுடைய குரலில் முழுமதியாக வல்லது முகமாகும் அப்படின்னு ரொம்ப அழகான பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக இன்னும் அழகான பாட்டாக இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேன். எஸ் இந்த பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்ரா அவங்களுடைய குரலில் தான் அந்த பாட்டு. வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் இரகமான அவங்களுடைய இசையில் பாட்டு காத்துட்ருக்கு. எஸ் பாம்பே படத்துல இருந்தால் பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். கண்ணாலனே எனது கண்ணினேற்றோடு காணவில்லை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கேன். கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:38 ரொம்ப அழகான பாடல் கண்ணால் அணை கேட்டு முடித்தோம். பாம்பே படத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். உன்னி கிருஷ்ணன் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் தான் அடுத்த பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? காதலன் படத்திலிருந்து என்ன விலையாடி என்ன விலை அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:45 ரொம்ப அழகான பாடல். என்ன விளையாடி என்ன விளையை கேட்டு முடித்தோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கபிலன் அவங்களுடைய அழகானவர்களில் ஏரகமானவர்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா மரியான் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன என்ன அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கேன். கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:50 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்ன என்ன அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே அப்படின்னு விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் பாடின பாடல் கேட்டோம் இல்லையா. ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப மெலடியான பாடலும் கிடையாது. பாடலை தொடர்ந்து பாரதிய தமிழ் பண்பலை 102.3 முகநூல் பக்கத்தில் நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். முள்ளக்காடு பாபு ஒரு பெரிய வணக்கத்தோடு போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து கிருஷ்ணன் ஏனிந்த கைகள் மலையோறும் பாடல் அப்படின்னு பாடல் கேட்டிருக்காரு. இந்த பாடல் நேரில் விருப்ப பாடல் நிகழ்ச்சி இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் கிருஷ்ணனுக்காக. தொடர்ந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ஹொசூர்லேருந்து பண்ணியிருக்காரு செல்வராஜ், நாமக்கல் செல்வராஜ், இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, இனி இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒலித்த முதல் பாடலே காதல் தேசம் படத்திலிருந்து ஒலித்த பாடல், உன்னை காணவில்லை நேற்றோட பாடல் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அள்ளி நகரம்ல

வந்து மகாதேவன் மெசேஜ் பண்ணியிருக்காரு, இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து அவரும் ஒரு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கலீல் அகமது அப்படிங்கிறவர், பொன்னேரி மிமிக்கிரி கலீல் அகமது, இனிய இரவு வணக்கம் நண்பரே, பாடல்கள் அருமையாக போடுறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைவருக்கும், அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். ஹரி ராம், தேனி ஹரிராம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்பி கங்கா வேப்பம்பட்டிலிருந்து, இனிய இரவு வணக்கம் நண்பா, நலம் தாணி, மகிழ்ச்சியோடும் நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப அருமை. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அன்பு அறிவிப்பாளர் சா பார்த்திபன் அவர்களுக்கு, அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வீரராகவன், சகலவித பாடல்கள் கலவை, சகாக்கள் பதிவிடும் அறுசுவை, செவிகளுக்கு விருந்து பாடலிசை, செம்மை தரும் பண்பல இயலிசை, சிறப்பு மிகு மனசு மயங்கும் தேனிசை, செந்தமிழ் உச்சரிக்கும் குரலிசை, வாழ்த்துக்கள் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது வரிகள். தொடர்ந்து பாலு விசாலாட்சி, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் புரசைவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். சர்வராஜன் பேட்டை, தீனா ரமேஷ் கடலூர் மாவட்டம்லேருந்து பண்ணியிருக்காங்க, திருஞானம் தீனா ரமேஷ் சாந்தி ஞான சாரதி பவித்ரா இவங்க எல்லாருக்காகவும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா, இரவு வேளையில் குடும்பத்தோட பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரொம்பவே நன்றி. பழனி பாரதி ஐயப்பன் தாங்கல்லிருந்து ஒரு பெரிய உற்சாகத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பூலுவபாளையம் ஆனந்த முருகன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அன்பு அறிவிப்பு பாளர் பார்த்திபன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், தேனி மாவட்டம் பண்ணைபுரம்லேருந்து பண்ணியிருக்காங்க ராமகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன். தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனிய இரவு வணக்கம் சார், கொஞ்சம் இருந்தால்தான் என்ன பாடல் ரொம்பவே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு மாம்பழம்லேருந்து ராமகிருஷ்ணன். தொடர்ந்து சாந்தி ரமேஷ், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலக்ஷ்மி நிகழ்ச்சியின் முதல் பாடலை என்னை காணவில்லை, என்னோடு ரொம்பவே அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அவங்க நிறைய பதிவுகள் போட்டிருக்காங்க. நேரமின்மை காரணமாக நம்மளால் படிக்க முடியல, இருந்தாலும் இன்றைக்கி முகநூல் பக்கத்தில் நம்மோடு இணைஞ்சிருந்த பாடல்கள் கேட்டுட்ருந்த நேயர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரொம்ப அழகான பாட்டு தான், மின்சார கனவு படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு, வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. ஹரிகரன் மற்றும் சாதனா சர்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காத்துட்ருக்கு, கேட்டு நினைச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

அனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை.

0: வரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.
1: Two, three, four, five, six, seven, eight.

காலத்தில் நாம் பாராத பெண்ணில்

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போரே.

இருக்கிற பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என் பாயினி அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு ராஜா, கண்ணு போகாதடி நீ போனா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அஞ்சாமல் நடப்பதும் வேதியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தை.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோ கிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு, ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான் வீடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு

நேரம் 4 மணி. ஒவ்வொத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக திருப்புற சுந்தரி என்னும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் குரலில்.

நேரம் 4:04. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுந்தரமூர்த்தி நாயனார் திரைப்படத்திற்காக தொல்லை வாழ் அந்தனர் எனும் பாடலை கேட்கலாம். சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் குரலில்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் மில்சனக்குப்பம் எம் நாராயணன் நாகஸ்வரம், சூலூர் ஆர் சவுந்தரராஜன் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கஜவதனா எனும் பாடல், ஹம்சத்வானி ராகம் ஆதிதாளம், புரந்ததாசர் தேவர்நாமா.

4:22. பொங்கு மங்காளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜனனி நின்னுவீணா எனும் பாடல், ரித்தி கவுலை ராகம், மிஸ்ர சாபுதாளம், சுப்பராய சாஸ்திரி சாகித்யம்.

4:35 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மங்கம்புதி ஹனுமந்தா என்னும் பாடல், தர்மாவதி ராகம் ஆதிதாளம் அன்னமாச்சாரியா கீர்த்தனை.

4:51. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தில்லானா எனும் பாடல், ஹிந்தோளம் ராகம் ஆதிதாளம், டாக்டர் R.M. பாலசுப்ரமணியம் பாலமுரளி கிருஷ்ணா சாகித்யம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது எம் நாராயணன் நாகஸ்வரம், சூலூர் ஆர் சவுந்தரராஜன் தமிழ்.

நேரம் 5 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம், பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி குரலில்.